0: இன்று பிஒய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும், பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேச்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்படமாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. நாடாளுமன்றம் இந்த வாரம் கூடும்போது வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் செயற்கை நுண்ணறிவு ஒட்டுமொத்த வேலைகளுக்கு மாற்றாக வரவில்லை என்று கூறியிருக்கிறார். சில பணிகளுக்கு பதிலாக அந்த தொழில்நுட்பம் செயல்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் அது முழு வேலைகளுக்கு பதிலாக வரவில்லை என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவால் பெரும் அளவில் வேலைகள் இழக்கப்படவில்லை என்று திரு ஆங் கூறினார். மாறாக வேலைகள் மறுவடிவமைக்கப்படுவதற்கு அது கருவியாய் பயன்படுவதாக அவர் சொன்னார். வருடாந்திர கேன்ரிட்ஜ் அமைச்சர் நிலை கருத்தரங்கில் திரு ஆங் பேசினார். நிகழ்ச்சியில் வெவ்வேறு உயர்கல்விக் கழகங்களைச் சேர்ந்த 250 மாணவர்களும் கல்வித்துறையினரும் கலந்து கொண்டனர். சிங்கப்பூர் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதாக திரு ஆங் மாணவர்களுக்கு உறுதியளித்தார். வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார். சிங்கப்பூரில் சில்லறை விற்பனை ஜூலை மாதம் சுமார் 4.5 பில்லியன் வெள்ளி வளர்ச்சியடைந்துள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் வளர்ச்சி சுமார் 1.5 விழுக்காடு அதிகம். ஆனால் இந்த ஆண்டில் மிக மெதுவான வளர்ச்சி வேகம். பொழுதுபோக்கு பொருள்கள், குறிப்பாக விளையாட்டு சாதனங்களின் விற்பனை சுமார் 14 விழுக்காடு அதிகரித்தது. ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் கை கடிகாரங்கள், நகைகள் ஆகியவற்றின் விற்பனையில் 11 விழுக்காட்டுக்கு சற்று அதிகமான வளர்ச்சி. இருப்பினும் வேறு சில பிரிவுகளின் வர்த்தகம் ஜூன் மாதத்தை விட மோசமாக இருந்தது. உணவு பானத்துறையில் விற்பனை தொடர்ந்து 2 மாதம் சுருங்கியது. இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹாட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. அனக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக் கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். அனக்ரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பல முறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. நேபாள திபெத் பேரிடரில் தேடல் மீட்பு பணியாளர்கள் சுரங்கங்களில் கவனம் செலுத்துகின்றனர். அவற்றில் சுமார் 100 ஊழியர்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பேரிடரில் சுமார் 1,300 பேர் மாண்டனர். ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் 900 பேர் நீர்விசை மின்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பணிகளுக்கான சுரங்கங்களில் 120 பேர் மாட்டிக்கொண்டிருக்கலாம் என்று ராணுவ அதிகாரிகள் நம்புகின்றனர். சுரங்கங்களில் உள்ள இடைவெளிகளால் உயிர் பிழைக்கும் சாத்தியம் அதிகம் என்று கூறப்பட்டது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மீட்பு பணிகள் முடிந்துவிட்டன. காவல்துறை அதனை தெரிவித்தது. சம்பவத்தில் 7 பேர் மாண்டனர். கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். 5 மாடி கட்டடம் ஆண் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இருந்தது. அது இடிந்து விழுந்தபோது எத்தனை மாணவர்கள் அதில் இருந்தனர் என்பது தெரியவில்லை. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் தண்ணீர் தேங்கியதாக கூறப்பட்டது. அதோடு சேர்த்து கட்டடம் 50 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்டதால் அது இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளால் அடித்தளம் பாதிப்படைந்ததா என்று விசாரிக்கப்படும். நகரில் உள்ள சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் சொன்னது.
2: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: செழிப்பான செவ்வாய்க்கிழமை
4: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: சுராஜ் இப்படி அடுக்கிட்டே போகலாம். பலரும் அந்த பக்கமா வந்துட்டாங்க, லைக்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வரலாம், லைக்ஸை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு தலைப்பை ஒட்டி பேச போறேன். அது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டிக்டாக் லைவ் பக்கமா வரணும். அங்கதான் முதல்ல சொல்ல போறேன், அதுக்கப்புறம் தான் வானொலியில் வரும். இந்த தலைப்பு ஒட்டி யாரு சிறப்பான கருத்து சொல்றாங்களோ அவங்களுக்கு ஜோதி ஸ்டாபுஷ்பகடை வழங்கும்ல மிஸ்டர் காஃபி பரிசா காத்துட்டு இருக்குது. வானொலி பக்கமா இருங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை. இப்போ இன்றைய வானிலை நிலவரம் மேகமூட்டமா இருக்கும், நீங்க பார்த்து உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா. வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 26 காசு. ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 72 காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு. 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு. 100 இந்திய ரூபாய் 100 இலங்கை ரூபாய் 35 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டாஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: குஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: வணக்கம் சிங்கே,
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்டகை.

0: சந்தோஷ் நாரன் இசையில விஜய் நரேன் பாடிய பாடல கேட்டீங்க. கோடிபுரத்துல இருந்து அந்த பாட்டு உங்களுக்காக வந்தது. நேரம் இப்பொழுது 8:23 ஆகிவிட்டது. இன்று தலைப்போட்டி பேச போறோம். அதோ டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா முதல்ல சொல்லிடுவேன் தலைப்ப அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தெரியப்படுத்திட்ட. ஆக தலைப்பு என்னவென்றால், சமீபத்துல ஈஷூன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்க சாப்பாடு சாப்பிட போயிருக்காங்க ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சொந்தமா வாட்டர் பாட்டில எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பு இல்லை தானே, தண்ணீர் அருந்தணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க, கையோட எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு பிரச்சனை, அங்க கடையில வேலை செய்யறவங்க 2 முறை அவங்களுடைய வாட்டர் பாட்டில் கொண்டு போய் குப்பையில போட்டாங்களாம். காரணம், இப்போ இந்த மாதிரி காஃபி ஷாப்ஸ்க்கு வரும்போது நீங்க சொந்தமா தண்ணி எடுத்துட்டு வரக்கூடாது, வெளியில இருக்கிற உணவை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க வாதிட பரபரப்பா போச்சு, காணொலி வந்துச்சு, எல்லாரும் பார்த்தாங்க, சர்ச்சையா போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொந்தமா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸா கொண்டு போறது பரவாயில்ல, நியாயம் தானே, ஆரோக்கியம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, காஃபி ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடை நடத்துகிறவங்களும் நல்லா சம்பாதிக்கணும்ல, அவங்களும் வாழ்வாதாரத்தை நம்பி தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் தண்ணி வாங்குறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பு சரியெல்லாம் கிடையாது, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட எங்களுடைய டிக்டாக் லைவ் பக்கமாக வர்றோம். மீரகோ போலி 96.5 FM, அங்கே வாங்க உங்களுக்காக, அங்கே நான் காத்துக்கிட்டே இருக்கேன். லைக்ஸ் நீங்க கொடுக்கலாம், கருத்துக்களையும் வழங்கலாம், பரிசும் காத்துட்டு இருக்கு. ஜோதி சாபர் கடை வழங்கும் இல்லை, மிஸ்டர் காஃபி பரிசா இல்லை, நீங்க அந்த பக்கமும் வரலாம். சரியா? பிறகு விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுர வைக்கும் பாபக்யூ சங்கி செக் சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம் ஓதா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: பாட்டு காலங்கத்தில் கேட்கும் போது இதுமா இருக்குதுல. ஸ்டாபர்ஸ்லேருந்து அந்த பாடலை கேட்டீங்க. கார்த்திக் சித்ரா சிவராமன் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க பாடலை. ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கோம், பாட வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த காலத்து பசங்களுக்கு இவரோட பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவரோட பாட்டு தான் அடுத்து ஜனிதா காந்தி சாய் அபியாங்கர் பாடிய அந்த பாடல் வரப்போகுது. டூட் படத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல கேட்போம். சரியா, நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன், அது என்ன அப்படிங்கறது உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம், அவங்களுக்காக மறுபடியும் சொல்லிடுறேன். ஈஷூன்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு குடும்பம் சாப்பிட போயிருக்காங்க காஃபி ஷாப்புக்கு. அங்க என்னாச்சு, சொந்தமா அவங்களுடைய தண்ணீரை எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பில்ல தானே, ஆனா வெளி உணவையும் தண்ணீரையும் இந்த இடத்துல நீங்க அருந்தவோ பருகவோ உட்கொள்ளவோ கூடாது அப்படின்னு தெளிவா போட்டிருந்துக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அவங்க செஞ்சதுனால கடை உரிமையாளர்கள் அவங்களுடைய வாட்டர் பாட்டில்ஸை தூக்கி வீசிட்டாங்க. அதனால சர்ச்சை ஏற்பட்டு அங்க வந்து காணொலி எடுக்கப்பட்டு அது பரவலா போய் பா எங்க போய் எங்க வந்துச்சுன்னு தெரிய சொல்ற மாதிரி போயிட்டே இருக்குது அந்த கதை. சரி, இப்போ உங்க கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டப்ப உங்களை பலர் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. சில சொல்றீங்க, சரி கடையில் வெளியில் இருக்கிற உணவையோ தண்ணீரோ அருந்தக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு மருத்துவ காரணங்கள் இருந்தால் எப்படி? அது மட்டும் இல்லை, இப்போ பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கணுன்னா அது எப்படின்னு கேட்டிருக்கீங்க. சிலர் மதித்து நடக்கலாமே அந்த சட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலரோ என்ன சொல்கிறீங்கன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது, சொந்தமாக தண்ணி வந்து குடிச்சு காசு மிச்சா தப்பா அப்படின்றீங்க. பலர் வந்து கடை உரிமையாளர்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கீங்க. தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லையா அவங்களுடைய வாட்டர் பாட்டிலை அப்படின்னு. இப்படி பல கருத்துக்கள் வந்திருக்கு. இதில் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு கருத்து, பரிசு வெல்ல போகிற கருத்து எது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சைக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டுபிடித்த ஒரு தகவல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெளிவாக சொல்கிறேன். வானொலி பக்கமா இருங்க. நேரம் இப்பொழுது 8:40 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: KJEPIE செல்லும் வழியில் பிரேக்லன்ஸ்

0: சாலைக்கு பிறகு விபத்து. ஜுரோங் டவுன் ஹால் சாலை, குறிப்பாக வெஸ்ட் கோஸ்டை நோக்கி செல்லும் வழியில் AYE-க்கு பிறகும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு, எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சர்மத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கலவரத்துக்கு,
4: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன் கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
4: போட்டில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
3: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: சண்டக்குழி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில விஜய் ஜிஸ்லா, ஸ்ரேயா கோஷல் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதுக்குள்ள தீபாவளி பாட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பாருங்க, இன்னைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 மாதங்கள்ல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தீபாவளி வந்துடும். நம்பவே முடியல, இப்பதான் 2026 ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள தீபாவளியே வரப்போகுதுன்னா பாத்துக்கீங்களேன். சரி ஓகே, இப்ப வாங்க நம்ம தலைப்பு பக்கமா போயிடுவோம். நான் கேட்டிருந்தேன் இந்த உணவகத்துல போய் சொந்தமா தனி நடந்துருது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வெற்றியாளர் யாருன்னு சொல்றேன். அதுக்கு முன்னால சட்ட ரீதியா சிங்கப்பூர்ல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க சொந்தமா உங்களுடைய வாட்டர் பாட்டிலை கொண்டு போறது சட்டத்துக்கு விரோதமான செயல் கிடையாது. நல்லா கேட்டுக்கங்க, கிடையாது. ஆனா அந்தந்த உணவகத்துல தயவு செய்து இப்படி கொண்டு வராதீங்கன்னு சொன்னா அது மதித்து நடக்க வேண்டியதும் நம்முடைய கடமை அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. இதுக்கு மேல எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். சரி, சிறப்பான கருத்துக்கு பரிசு இருக்குன்னு சொன்னீங்களே, யாருக்குன்னு கேக்குறீங்களா? பிரியதர்ஷினி, வாழ்த்துகள். டிக்டாக் வாயிலா வந்து உங்க கருத்தை பதிவு செஞ்சீங்க, பலரும் சிறப்பான கருத்தை சொல்லியிருந்தீங்க. இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தப்பே செய்திருந்தாலும் ரெண்டு தரப்பினரும் பொறுமையை கையாண்டிருந்தா சிறப்பா இருக்கும். ஏன்னா உலகமே பார்க்குது, அதோ இன்றைய உலகத்துல காணொலி எடுத்து இப்படிப்பட்ட தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆக அந்தந்த இடத்துல தயவு செய்து நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும்னு அவங்க கருத்தின் வாயிலா நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரமாதமான அந்த கருத்தை முன் வச்ச பிரியதர்ஷினிக்கு ஜோதி ஸ்டா புஷ்பகளை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசா கிடைக்குது.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு முதல் தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
3: சங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
4: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இருக்கீங்க. இப்பொழுது 9:02 ஆகிவிட்டது. ஜனநாயகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. விஷால் மிஸ்ரா அனிருத் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல உங்களுக்காக. ஓகே, மீண்டும் நாங்க போக போறோம் இதமான பாடல்கள் பக்கமா. நீங்க தயார்னா வாங்க, இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக எடுத்து
4: வச்சிருக்கேன். உச்சி மலத்தேன்
3: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பாடல் வருது. அதனை அடுத்து
4: அரச்ச சந்தனம் அழகும் குங்குமம் அழகு
3: நெத்தி படத்துல இருந்து பாடல கேட்க போறீங்க. இதமான பாடல்களை நாம தொடர்ந்து கேட்க போறோம். இது உங்க அபிமான ஓலி 9:08 கேட்டாலே பரவசம். அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை மேகமூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ். கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
4: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்

0: events and production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இந்தியாவிலிருந்து
4: தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: உங்களுக்கு தெரியுமா,
0: 70 ஆண்டுகளுக்கும் மேல பிரிட்டனின் ராஜ சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த எலிசபெத் அரசியார் இதே நாள் செப்டம்பர் 8 2022 காலமானாங்க. அதனை அடுத்து உடனடியாக பிரிட்டனின் புதிய அரசராக நியமிக்கப்பட்டார் கிங் சார்ல்ஸ் III. அரசர் சார்ல்ஸ் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப தெரிஞ்சு போவாங்க. பிரின்ஸ் சார்ல்ஸ் அப்படிங்கிற பேர்ல அக்வடோர்ல ஒரு தவளை இருக்கு. அதுக்கு காரணம் அரசர் சார்ல்ஸ் சுற்றுச்சூழலுக்கு செய்த அற்புதமான பணிகளை பறைசாற்றும் விதமா அவருடைய பேரை ஒரு தவளைக்கு வச்சாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. டான்சேனியாவை சேர்ந்த மாசாய் மக்கள் 2011 கீப்பர் ஆஃப் த காஸ் அப்படிங்கிற தலைப்பை அரசர் சார்ல்ஸ்க்கு வழங்கியிருந்தாங்க. அரசர் சார்ல்ஸ்க்கு இசை மீது அதிக ஆர்வம் உண்டு. சொல்ல போனா செலோ, பியானோ, ட்ரம்பெட் போன்ற இசைக்கருவிகளை வாசிப்பதற்கான பயிற்சியை எடுத்து பிரம்மாதமா வாசிக்கக்கூடிய திறமை பெற்றாரு அரசர் சார்ல்ஸ் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இத்தகவலை வழங்கியோர்
8: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம். நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
0: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
1: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
0: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: மிஸ்டர் ரோமியோ பாட்டிலிருந்து பாடல கேட்டீங்க. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில ஸ்வர்ணலதா, உன்னிமேனன், ஸ்ரீனிவாஸ் சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அந்த பாடல. அதுக்கு முன்னால ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டீங்க. தேனிசை தென்ற தெய்வாவோட இசையில உயிரிலே கலந்தது பாடத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது இசைஞானி இளையராஜாவோட இசையில இரண்டு பாடல்கள்.
1: வனமெல்லாம் செண்பக பூவானெல்லாம் குங்கும
0: நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து அந்த பாடலை கேட்க போறீங்க. அதனை அடுத்து
1: நீ பாதி நான் பாதி கண்ணே
0: ஏழடி கண்மணி படத்துல இருந்து உங்களுக்காக அந்த பாடல் இடம்பெறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பீட்சா ஹாட் வழங்கும் சிறப்பு தகவலும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒலி 9:68 தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 174 வெள்ளி 70 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தான். 25 வெள்ளி வரை நீங்கள் சேமிக்கலாம். நாபுரவைக்கும் பாபக்யூ சங்கி செக் சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம் ஓதா லாக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான் இச்சலுகையை பெற இறுதி 2 நாள்கள் தவற விடாதீர்கள். இன்றே கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206179797.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: 9:52 ஆகிவிட்டது. போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE KJEக்கு பிறகும் விபத்து. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட். அதனையடுத்து வூட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகும் போக்குவரத்து நிலவரம். ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 9:68
5: சினிமா.
1: கருணாஸ் நடிப்புல அடுத்து வெளிவர போற படம் என்ன விலை? அந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்மையில வெளிவந்துச்சு. அதுல இருந்து ஒரு சிறு பகுதியை இப்ப கேப்ப வாங்க.
6: My lord, this is the rarest of rare cases. The first time in judicial history of India.
7: CC number 243/23, Tavasi Muttu.
8: காலம் போய் கல்யாணம் பண்ணவனா எங்கேயும் என் தங்கச்சிக்கு அந்த நிலைமை ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு
9: இருந்தேன். அவனை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், சல்லி காசு செலவு இல்லாம.
10: My lord, இந்த நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்திச்சிருக்கு.
1: என்ன விலை படத்துடைய ட்ரெய்லர்ல இருந்து ஒரு சில பகுதிகளை கேட்டீங்க. இந்த படத்துல கருணாஸ் ஒரு மீனவரா நடிச்சிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான வினோதமான நகை ஒண்ணு கிடைக்குது. அங்கிருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன ஆகுது, அதுக்கு அடுத்து கடைசியில அவருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை மாதிரி தெரியுது. September 17 இந்த படம் என்ன விலை உலகம் முழுவதும் வெளிவரும்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
11: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 and 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
12: வணக்கம் சிங்கே.
11: கொஞ்சம் சிந்தனை
12: நிறைந்த புன்னகை.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திலிருந்து பாடலை கேட்டீங்க. தேனிசி தென்றல் தேவாவோட இசையில ஹரிஹரன் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அதுக்கு முன்னால ஹரிஷ் ராகவேந்திரா உமாரமணன் பாடிய பாடல் வந்துச்சு அரசியல் படத்திலிருந்து வித்யா சாகரோட இசையில.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:57 சில வினாடிகள் மட்டும் தான் இருக்கு. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. காரணம், போக்குவரவு எங்க பார்த்தாலும் அதிகமா தான் இருக்கு. துவாசி நோக்கி செல்லும் PIE கிளெமெண்டி அவென்யூ 6 எக்ஸிட், சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் PIE KPE டோபாயோ எக்ஸிட், நகரை நோக்கி செல்லும் ECP MCE AYE பிடோக் சவுத் அவென்யூ 1, AYE நோக்கி செல்லும் CTE ஹேவ்லாக் சாலை எக்ஸிட். இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு 8 மணிக்கு மேல எதிரொலி குழுவினர் ஒலியின் அறிவிப்பு அறிக்கை வரப்போறாங்க. இந்த வாரம் அவங்க AI செயற்கை நுண்ணறிவோட வளர்வது அதனை பத்தின தகவல்களை நமக்காக கொண்டு வர போறாங்க. விரிவான தகவல்களை நாளைக்கு 8 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் வாயிலாகவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு பிரமாதமா அமைய என்னுடைய வாழ்த்துகள். விடை பெற்றுக் கொள்வது நான் ரவிஜி. பாய்.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காபூலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையே இன்று கூடுதலாக 8 விமான சேவைகளை சேர்க்கவிருக்கிறது. ஆனால் கிரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ அந்த ஏற்பாடு. சிங்கப்பூரிலிருந்து ஜகார்த்தாவிற்கு செல்ல 4 சேவைகள் இருக்கும். ஜகார்த்தாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர 4 சேவைகள் இருக்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்தது. இடவசதியை பொறுத்தே கூடுதல் சேவைகளில் செல்ல பயணச்சீட்டு கிடைக்கும் என்றும் அது குறிப்பிட்டது. சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையிலான சேவைகள் தொடங்கும்போது பாதிக்கப்பட்ட பயணிகள் அடுத்தடுத்த சேவைகளில் பதிவு செய்யப்படுவர். முன்னதாக இன்று செயல்படவிருந்த 6 பயணங்களை நிறுவனம் வேறு நேரங்களுக்கு மாற்றியது. காலை புறப்படவிருந்த சேவைகள் மதியத்திற்கு மாற்றப்பட்டன. இந்தோனேசியாவின் முக்கிய சுகார்னோ ஹட்டா அனைத்துலக விமான நிலையம் மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கிறது. அத்துடன் சேர்த்து மேலும் 4 விமான நிலையங்களும் மீண்டும் திறந்துள்ளன. அவை தலைநகர் ஜகார்த்தா அருகே அல்லது ஜாவா தீவை சுற்றி அமைந்துள்ளன. அனக்ரகட்டாவ் எரிமலை சாம்பலால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சு சொன்னது. சாம்பலால் கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதனால் சுமார் 340,000 பயணிகள் சிக்கிக்கொண்டனர். விமான நிலைய அதிகாரிகள் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தினர். அனக்ரகட்டாவ் எரிமலை வெள்ளிக்கிழமையிலிருந்து பல முறை வெடித்தது. இனியும் அது குமுறும் சாத்தியம் அதிகம் என்று இந்தோனேசிய புவியியல் அமைப்பு சொன்னது. சிங்கப்பூரில் நாடாளுமன்றம் காலை 10:30 கூடுகிறது. இந்த வார கூட்டத்தில் வழிபாட்டு தலங்களில் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. தற்போது எத்தகைய பாதுகாப்பு நடைமுறைகள் உள்ளன அல்லது அதிகாரிகள் வேறென்ன முயற்சிகளை எடுக்கலாம் என்பன குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விகளை தாக்கல் செய்துள்ளனர். வெளிநாட்டு கூட்டு நிறுவனங்களின் இழப்பால் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளை வழங்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் ஆற்றல் பாதிக்கப்படுமா என்பது பற்றியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பவிருக்கின்றனர். மின்னிலக்க கட்டமைப்பு, நிதி சேவைகள் ஆகியவற்றின் தொடர்பில் சில மசோதாக்களும் தாக்கல் செய்யப்படும். சிங்கப்பூரில் அரசியல் பதவி வகிப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரின் சம்பள மறு ஆய்வு இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தில் முக்கிய இடம் வகிக்கவிருக்கிறது. அதன் தொடர்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்ஜூன் சிங்கும் அமைச்சர் நிலை அறிக்கைகளை வழங்கவுள்ளனர். ஒரு சுயேட்சை குழு நடத்திய மறு ஆய்விற்கு அவர்கள் பதிலளிக்கின்றனர். அந்த குழு அரசியல் பதவி வகிப்போரின் சம்பளங்களை ஆராய அமைக்கப்பட்டது. அமைச்சர் நிலை அறிக்கைகளை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை விவாதம் செய்யவிருக்கின்றனர். திருத்தங்கள் அனுமதிக்கப்படமாட்டா. அந்த விவகாரம் குறித்து வாக்கெடுப்பும் நடைபெறாது. எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரிக்கின்றன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தால் விநியோகத்தில் புதிய தடங்கல்கள் ஏற்படலாம் என்ற அக்கறைகள் எழுந்துள்ளன. சிங்கப்பூர் நேரப்படி காலை 8:00 பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $97.34 இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு $92.63 இருந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நேற்று மீண்டும் தாக்குதல்கள் நடந்தன. ஆலைக்கு ஏற்பட்ட சேதத்தை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். அங்கு தினமும் சுமார் 400,000 பீப்பாய் எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமாகிறது. பொம்பார்டியே நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனையை நாட்டில் தடை செய்திட அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். பொம்பார்டியே கனடாவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனம். இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமாக இல்லை என்று திரு டிரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் சாடினார்.
அமெரிக்க வங்கிகளும் நிறுவனங்களும் நாட்டில் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாக திரு ட்ரம்ப் குற்றஞ்சாட்டினார். அந்த காலம் முடிந்துவிட்டதாக அவர் சொன்னார். ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திறந்திருக்கின்றன. இரு நாடும் ஏற்கனவே ரயில் விமான இணைப்புகளை கொண்டுள்ளன. இருதரப்புக்கு இடையே சரக்கு பயணிகளின் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாலம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தினமும் 300 வாகனங்கள் வரை அதை கடக்கலாம் என்று ரஷ்ய அரசாங்கம் சொன்னது. நட்பார்ந்த நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பை பாலம் பலப்படுத்தும் என்று ரஷ்ய பிரதமர் கூறினார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் கட்டடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் மீட்பு பணிகள் முடிந்துவிட்டன. காவல்துறை அதனை தெரிவித்தது. சம்பவத்தில் 7 பேர் மாண்டனர். கட்டடத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். 5 மாடி கட்டடம் ஆண் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இருந்தது. அது இடிந்து விழுந்தபோது எத்தனை மாணவர்கள் அதில் இருந்தனர் என்பது தெரியவில்லை. கீழ்த்தளத்தில் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் தண்ணீர் தேங்கியதாக கூறப்பட்டது. அதோடு சேர்த்து கட்டடம் 50 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்டதால் அது இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்பட்டது. பழுதுபார்ப்பு பணிகளால் அடித்தளம் பாதிப்படைந்ததா என்று விசாரிக்கப்படும். நகரில் உள்ள சட்டவிரோத கட்டமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

காலையிலே பிரேக்அப் சாங் கேட்டீங்கன்னா இல்லங்க, இந்த பாடல் கேட்கும் போதே எனக்கு இந்த வரிகள் தான் தோன்றியது. ஹலிமா ஹே ஹலிமா, இன்னைக்கு நீ கணும் அம்மா. ஹலிமா ஹே ஹலிமா, தனியா விட்டு பொறியம்மா. ஹலிமா நீங்க விடுப்புல இருக்காங்க, விடுப்புல இருந்தாலும் அவங்க சந்தோஷமா அவங்க நேரத்தை கழிக்கட்டும். நீங்க இன்று 4 மணி நேரம் சந்தோஷமா எங்களோட நேரத்தை கழிக்க வாங்க. ஆனந்த மாறும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலிமா நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கும் நல்ல வெயிலா இருக்குது, நிறைய தண்ணீர் குடிங்க. அது மட்டும் ஜில்லு ஜில்லுன்னு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்காக பாடல்களையும் ஒளிபரப்புறேன். ஆமா, வெளியில தான் மழை பெய்யல, நம்ம பாடல்கள் வழி மழையை கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன், பொய்யை பற்றி. அது என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் டிரான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: இது என்ன நிகழ்ச்சி?
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
4: ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில இன்று நம்ம பொய்யை பற்றி பேச போறோம்.
5: பொய்யா?
4: பொய்லாம் சொல்லக்கூடாது, அதை திட்டுவாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சிறு வயதிலிருந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பல முறை நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் சில நேரங்களில் நம்மளே காப்பாற்றி கொள்ள நம்ம சில பொய்களை சொல்லலாம். அதனால தான் திருவள்ளுவரே அறுத்துப்பால் பொய்யாமை அதிகாரத்தில் திருக்குறள் எண் 297 பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த திருக்குறளை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஒரே ஒரு பொய் உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு பொய்யை நீங்க சொல்லலானா எதற்காக அந்த பொய்யை பயன்படுத்திக் கொள்வீங்க, ஏன் என்பதை எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889868 உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பல பொய்களை சொல்லியிருக்கலாம். உங்களே காப்பாற்றிக் கொள்ள, உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள சில உண்மை சம்பவங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. உங்கள் கற்பனைக்கு கொஞ்சம் உயிர்ப்பு கொடுப்போமே. நீங்கள் எதற்காக இந்த பொய்யை சொல்வீங்க, எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீங்க என்பதை பற்றி நீங்கள் எனக்கு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று ஒரு பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தேன், அதை ஒட்டி தான் இந்த கேள்வியே பிறக்குது. அந்த தகவல் என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.

0: 180 ரன் திரைப்படங்கள் இருந்து இரண்டு பாடல்களை ஒளிபரப்பி செஞ்சிருந்தேன். அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், நீங்க உங்களே காப்பாற்றிக் கொள்ள அல்லது ஒரு சூழ்நிலையில ஒரு பொய்ய சொல்லலானா நீங்க எந்த மாதிரியான பொய்ய சொல்லுவீங்க, சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ செந்தில்குமார் ஒரு அருமையான உதாரணத்தை கூறியிருக்கிறாரு.
1: என் பேர் செந்தில்குமார். அதாவது நல்லா ஒரு நல்ல வேலையில இருக்கிறவர், நல்லா சம்பாதிக்கிறவர், உதாரணத்துக்கு ஒரு 5000 வெள்ளி சம்பாதிக்கிறவர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லும் போது, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையுமே நம்ம அந்த வேலையில இருக்க அதை மாரி சம்பாதிக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த நேரத்துல கொஞ்சம் கௌரவம் ஒட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக, நானும் அவ்வளவு சம்பாதிப்பேன் அவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம ஒரு பொய் சொல்லுவோம் பாரு. அது உள் மனசுதான் தெரியாது பெரிய பொய், ஆனா வந்து சொல்லுவோம். அது யாருக்காகனா அவங்க சந்தோஷத்துக்காகவும் தன்மானத்துக்காகவும்.
0: ஆமா ஆமா, ஏன்னா இந்த மாதிரி நானும் பல முறை என்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள சில பொய்களை சொல்லியிருக்கிறேன். செந்தில்குமார் நல்ல அருமையான ஒரு உதாரணத்தை கொடுத்தீங்க. அடுத்து எனக்கு சுமிதா என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னா, காதர் எனக்கு லீவு வேணும்னு வச்சுக்கீங்களேன், நான் என்ன செய்வேன், என்னுடைய நண்பரை எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லி ஒரு அவசரமான நிலை இமர்ஜென்சி, சீக்கிரமா நீ வேலைக்கு வரணும் சுமிதா அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய மேலாளர்களை போய் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு இமர்ஜென்சி வந்திருக்கு.

0: வேற இடத்துக்கு போனாலும் மத்தவங்க வரும்போது அந்த பொய்ய சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நாலு பேர் நன்மையை தான் பெறுவார்கள். என்னுடைய கருத்து இதுதான்.
1: நாலு பேர் நன்மை அடையறதுக்காக நீங்க ஒரு பொய் சொல்லலாம்னு சொல்லிருக்கீங்க பிரவீன். சரி, இவரை மாதிரியே உங்களுக்கும் பல உதாரணங்கள் இருக்கும், உங்க வாழ்க்கையில பல அனுபவங்கள் இருக்கும், எதற்காக அந்த பொய்யை சொல்வீங்க சொல்லியிருக்கீங்க என்பதை பற்றி தொடர்ந்து எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாகவோ சொல்லுங்க. 9 6 7 8 8 9 6 8 இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து.

0: மனம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: தானா சேர்ந்த கூட்டம் திரையப்பட்டது. அனிருத் இசையில் நாகாஷ் அசீஸ் குழுவினர் பாடிய பீலா உடாத பாடலை கேட்டோம். பீலா அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா, இது மட்ராஸ் தமிழ் நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு உண்மையிலே அர்த்தம் இந்த பாடல் என்ன சொல்ல வராங்கன்னா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று நம்ம பொய்யை தான், இன்று நம்ம பொய்யை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு பொய்யை பயன்படுத்திக் கொள்வீங்கன்னு கேட்டப்போ அடுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: வணக்கம், நான் விஎம்பிஎஸ் கணபதி. நான் அதிகமாக சொல்கிற பொய்யனா, என்னட்ட காசு இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது தான். நான் நிறைய பேர் கைமாத்தா பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊர்லேயும் சரி சிங்கப்பூர்லேயும் சரி, எனக்கு உழவு வேணும் உழவு நல்ல தரேன்னு. ஆனால் வாங்கினவங்க அவங்க சொன்ன தேதியில் 90% கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற தேதியில் கொடுப்பாங்க, இல்லை வாங்க முடியாமல் இன்னமும் கைவிட்டு போன பணங்களும் இருக்குது. ஸோ அதோட அனுபவத்தால் நான் இப்போ யார் பணம் கேட்டானோ ஒரே வார்த்தை இல்லை இல்லை இல்லை, இந்த பொய் தான் அதிகமாக நான் சொல்லுவேன்.
0: கணபதி, எனக்கு ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா?
2: வணக்கம் காதர், நான் கூலை ஜேபிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்களை மாட்டி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நானே ஏதாவது ஒரு பொய் சொல்லி காப்பாற்றிடுவேன். பாவம் இல்லையா சின்ன பிள்ளைங்க,
0: அதாவது
2: அப்படிதான் நான் பண்ணுவேன்,
0: கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுறது அந்த மாதிரி. ஆ சரி, இதே மாதிரி பல சூழ்நிலைகளில் நம்ம பொய் சொல்லுவது உண்டு, ஒயிட் லைஸ் அப்படி சொல்லுவதும் உண்டு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஈவெண்ட்டுக்கோ நம்ம போக விருப்பப்படலாம், இல்லை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு நான் பொய் சொல்லுவேன்னு அமுதா சண்முகம் எனக்கு இந்த செய்தியை அனுப்பிச்சிருக்காங்க. சரி, ஏன் நம்ம பொய்களை சொல்கிறோம், பொய்கள் எங்கேருந்து பிறக்குது, ஒருத்தவங்க பொய் சொல்லும் போது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் என்பதை பற்றி நான் இன்னும் கொஞ்சத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏன்னா நேற்று ஒரு பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தேன், அந்த பாட்காஸ்டில் யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிக்க சில அறிகுறிகள் இருக்கான், அது என்ன என்பதை நம்ம இன்னும் கொஞ்சத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம்.

அப்படின்னு கேட்கும் போது, புன்னகை மன்னன் திரையப்படுத்தது எஸ்பிபி சித்ரா பாடிய காலகாலமாக பாடலை கேட்டிருந்தோம். காலகாலமாக ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காலம் கடந்து நின்னாலும் நான் ஒன்றை மட்டும் தான் காதலிப்பேன், நான் வேறு யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில நேரத்தில் இந்த வசனத்தை சில பேர் சொல்லுவாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அது ஒரு பொய் தான். நம்ம இன்று பொய்யை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சில பேர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள சில பொய்களை சொல்லுவாங்க. சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில நேரத்தில் சில பேர் சூப்பராக பொய் சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் சொல்வதை கேட்பது உண்டு நம்ம. ஆனால் இந்த கண்ணை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பது பொய்யா? ஏன்னா சில பேர் கண்ணை பார்த்து பொய்யை சொல்கிறது உண்டு. அதனால கண்ணை பார்த்து நம்ம இதை உண்மையாக பொய்யா தெரிஞ்சுக்கிறத விட கேள்விகள் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு, நீ பொய் சொன்னதானே, நீ அதை போல தானே அப்படின்னு கேட்கறத விட, நேற்று அங்கே போயிருந்திய, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அந்த இடத்துக்கு போல அந்த சம்பவம் நடக்கலைன்னா அவங்க அந்த உண்மை சம்பவத்தை மறுபடியும் சொல்றதுக்கு தடுமாறுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தேடுவாங்க அப்படின்னு இந்த பாட்காஸ்டில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேள்விகளை கேட்க கேட்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கோ அவளுக்கு அளவு தகவல் வரும். எவ்வளவு உண்மை இல்லையோ அது பொய்யோ தகவல் வராது, தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றத்திலே தெரியும் அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்னு. இந்த பாட்காஸ்ட்டில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கலாம். இந்த டைரி ஆஃப் சிஇஓன்னு யூடியூப்பில் இருக்குது. சரி, அடுத்த தடவை யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ சுலபமாக கண்டுபிடிப்பீங்க. எஸ், I love this idiot. I love this lovable idiot.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

ராஜமலை சிம்மன் திரையப்படுத்திருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். நேர்களே, பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. இன்று உங்களுக்கு நான் 50கள் 60களில் வெளிவந்த பாடல்களை ஒளிபரப்ப போகிறேன். நல்ல இனிமையான பாடல்கள் இடம்பெறப் போகுது. அதே இடத்துல எங்கே எங்கே அங்கமும் இடம்பெறும், எங்கே எங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்து இது எந்த இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. பெரும்பாலத்தில் நம்ம இந்த சிங்கப்பூர் சம்மந்தப்பட்ட இடங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இன்றும் சிங்கப்பூரில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம், போகாமல் இருந்திருக்கலாம். அந்த இடத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. நம்ம அடுத்து 2 பாடல்களை முதல் கட்டலாமா? பாலும் பழமும் திரையப்படுத்தணும், எங்கள் குடும்பம் பெருசு திரையப்படுத்தணும், 2 இனிமையான பாடல்கள் இடம்பெற போகுது.

0: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
1: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
0: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
1: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. எவ்வளையும் அவங்க தான் எழுதுனாங்க.
2: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.
3: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் Denza வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது Denza வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது Denza காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7,400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
0: நேயர்களே, இன்றைய ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியை படைத்துக் கொண்டு இருப்பது உங்களுடைய போதர். எங்கே எங்கே அங்கம் இடம்பெறப்போகுது? 3 குறிப்புகளை கொடுக்க போறேன். இந்த குறிப்புகளை கேட்டு எழுதி வச்சுங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் இது. பல பேருக்கும் தெரியாது, பல பேர் போயிருக்கவும் மாட்டீங்க. சரி, முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம். இரண்டாவது குறிப்பு July 2014. 3வது குறிப்பு தீவு. மீண்டும் கேளுங்க. முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம். 2வது குறிப்பு July 2014. 3வது குறிப்பு தீவு. இது எந்த இடம்? நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889 68. இப்ப தொடர்ந்து நம்ம பழைய பாடல்களை கேட்க போறோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ஜிம்போ திரைப்படத்திலிருந்து இடம்பெறும்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: செழிப்பான செவ்வாய்க்கிழமை ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கெட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
5: ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி, ஓர் யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 வெள்ளி, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 வெள்ளி, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
6: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வாறு நட்சத்திரம் சின்மாயி பாடிய பாடல் குத்து திரைப்படத்தில் இடம்பெற்றது. இன்றைய எங்கே எங்கே அங்கத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த மூன்று குறிப்புகள். முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம், இரண்டாவது குறிப்பு ஜூலை மாதம் 2014, மூன்றாவது குறிப்பு தீவு. தீவுன்னு சொன்ன பிறகு எனக்கு புலா உபின் அப்படின்னு லீலாவதி செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து தேவகி என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சமாகாவ் லேண்ட்ஃபீல். சமாகாவ் லேண்ட்ஃபீலா, இது எங்கே இருக்குது? நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறேன், ஆனால் அது பதில் கிடையாது. சரி, நான் இப்போ பண்மையில் சொல்கிறேன். தீவுகள், மூன்றாவது குறிப்பு தீவு சொல்லியிருந்தேன்ல, இப்போ அதை பண்மையாக சொல்கிறேன். தீவுகள், ஆமாங்க, ஒரு தீவில் இரண்டு தீவு. அது என்ன என்பதை கண்டுபிடித்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889688.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டாஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
0: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
4: ஒலி 9:08.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இனிமை இதோ இதோ திரைப்படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பு மண் வாசனை திரைப்படத்திலிருந்தும் நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். 80களில் வெளிவந்த மென்மையான பாடல்கள். சரி, இன்று எங்கெங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம், 2வது குறிப்பு ஜூலை மாதம் 2014, 3வது குறிப்பு தீவுகள். ஆரம்பத்தில் தீவுன்னு கொடுத்திருந்தேன், அதன் பிறகு தீவுகள்னு மாற்றினேன். அதை கேட்ட பிறகும் எனக்கு சில தவறான பதில்கள் வந்தன. கிளமண்டி மோகன் கோனி ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க, லீலாவதி ஹரிமா ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தங்கமுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
3: காலை வணக்கம், காதர் அண்ணா
2: வணக்கம்.
3: நான் கோல்டுமுத்து பேசுறேன்.
2: சொல்லுங்க.
3: தெக்கோங் ஐலாண்டு.
2: தெக்கோங் ஐலண்டா? தெக்கோங் ஐலண்ட்ல தீவுகள் இல்லையே, தீவு தானே? தீவுகள், அதாவது 2 தீவுகள்னு சொல்லியிருந்தேன். தீவுகள் சொன்ன பிறகு இப்ப சரியான பதில் வந்து விட்டது. யாரு சொல்லியிருக்கான்னு கேட்கலாமா?
4: நீங்கள் குறிப்பிடும் தீவுகள் பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் மற்றும் ஸ்மால் சிஸ்டர்ஸ் ஐலண்ட், 2 தீவுகள் சேர்ந்தது. நன்றி, வணக்கம். சாமியல்.
2: சரி, சேர்ந்தது கிடையாது, தனியாக தான் இருக்கிற தீவுகள். இதே மாதிரி பல நேர்களும் சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. இந்த தீவுகளை பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் அழைப்பாங்க. மலாயில புலாவ் சுபார் லாவோட், புலாவ் சுபார் டாரத் அப்படின்னு அழைப்பாங்க. எப்படி இந்த தீவுகளுக்கு பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் பேர் வந்ததுன்னு பல பேர் கேட்கலாம். இதுல 3 கதைகள் இருக்கு, அதுல நான் ஒரு கதை சொல்றேன். 2 சகோதரிகள் தீவுல வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க பேரு மீனா லீனா. அவங்களுடைய மாமாவோட தான் வாழ்ந்து வந்தாங்களாம். ஏன்னா இளம் வயதிலேயே அவங்களுடைய அப்பா அம்மாவை தவறிட்டாங்க. ஒரு நாளைக்கு இந்த தீவுக்கு பைரட்ஸ் வராங்க. அதுல இருக்கிற ஒரு பைரட் லீனாவை பார்த்துட்டு, ரொம்ப அழகா இருக்கா, இவ்வளவு திருமணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவங்களை கடத்திட்டு போறாங்க. கடத்தும் நேரத்துல அவங்களுடைய சகோதரி மீனா அவங்களை காப்பாற்ற அந்த கப்பலில் குதிக்கிறாங்க. குதிக்கும் நேரத்துல மீனாவை தள்ளி விட்டுறாங்க. அவங்க கடல்ல மூழ்கிறாங்க. அவங்களுக்கு நீந்த தெரியாதனால அவங்க கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. லீனாவும் அப்படி இப்படி சண்டை போட்டு அவங்களும் தப்பிக்க அந்த கடல்ல குதிக்கிறாங்க. அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது. அவங்களும் கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அந்த இடத்துல 2 தீவுகள் பிறந்தனு இந்த கதை சொல்லுது. ஆமாங்க, கேட்கறதுக்கு திரைக்கதை மாதிரி இருக்கும், ஆனா அங்க உண்மையிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இறந்த நாள்ல நல்லா இடியுடன் கூடிய மழை பெய்யுமா அப்படின்னு இந்த வரலாறு சொல்லுது. எவ்வளவு உண்மை தெரியாது. ஆனா ஜூலை மாதம் 2014 தேசிய பூங்கா கழகம் இதை ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பூங்காவா மாற்றினாங்க. இந்த 2 தீர்வுகள் ஒட்டி இருக்காது, தனியா தான் இருக்குமா? இங்க போய் நீந்துறதோ அல்லது அங்க போயிட்டு மீன் பிடிக்கிறதோ கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடற்கடையில நிறைய கோரல்ஸ் இருக்குன்னு இந்த தகவல் சொல்லுது. அதனால நீங்க நிச்சயமா இந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூகுள தான் பார்க்க முடியும். நீங்க சிஸ்டர்ஸ் ஐலண்ட்னு கூகுள்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த தீவு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
1: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

கதைகள் திரைப்படுத்தது நம்ம பாடலை கேட்டிருந்தோம் நேர்களே. இப்போ உங்களுக்காக இந்த தொகுப்பை நிறைவு செய்து வைக்க ஜோடி திரைப்படுத்தது பாடல் இருப்பபோது, ஜோடி படத்தில் பாடல் போடலாம், நான் ஜோடியாக நான் இல்லை, தனியாக தான் நிகழ்ச்சி படிக்கிறேன். உங்களுக்காக நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு 3 குறிப்புகளை கொடுப்பேன். அது ஒரு விஷயத்தை குறிக்கும், அது என்னென்னதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு, உங்கள் மதிய உடம்பு சாப்பிட போங்க. நானும் லஞ்ச் டைம் போகல, நான் நிகழ்ச்சி படிச்சுட்டு தான் இருக்க போகிறேன். நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நான் உங்களை உற்சாகமாக சந்திக்கிறேன். உங்களுடைய காதல், இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத
6: உணர்ந்திருக்கீங்களா?
4: அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
7: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
8: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கபூலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது. முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாகி முகமது அதனை தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை பலப்படுத்த குழு பரிந்துரைகளை முன்வைக்கும் என்றும் அவர் சொன்னார். துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபதுரமன் டவுட் ஆகிய இருவரும் குழுவை வழிநடத்துவர். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த முடியுமா என்பதில் குழு கவனம் செலுத்தும் என்று திரு ஜாகி சொன்னார். பள்ளி வாசல்களில் மட்டுமல்லாமல் சமய பள்ளிகளிலும் அது ஆராயப்படும். அண்மையில் பதிவு செய்யப்படாத சமய போதகர் 2 சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த வழக்கில் அவருக்கு 27 ஆண்டு 10 மாத சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. சிங்கப்பூரில் விமான சேவைகளை வழங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு ஆற்றல் உள்ளதா என்ற சந்தேகம் கொள்வதற்கு தற்போது எந்த காரணமும் இல்லை என்று போக்குவரத்து அமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் கூறியிருக்கிறார். நிறுவனத்தின் முக்கிய வர்த்தகம் நன்றாக நடைபெற்றதாக அவர் சொன்னார். இதுவரை இல்லாத வருவாய், நடைமுறை செலவுக்கு பின் அதிக லாபம், முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பயணிகள் ஆகியவற்றை நிறுவனம் கண்டதாக திரு சியாவ் சொன்னார். ஏர் இந்தியா நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் முதலீடு குறித்து பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கெனத் தியோங் முன்வைத்த கருத்துக்களுக்கு திரு சியாவ் பதிலளித்தார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதன் முதலீடு பற்றியும் அது கருத்தில் கொள்ளும் அம்சங்கள் பற்றியும் வெளிப்படையாக இருந்திருப்பதாக அவர் சொன்னார். ஏர் இந்தியாவில் செய்யப்பட்ட முதலீட்டிற்கு சிங்கப்பூரர்கள் செலவு செய்வதாக திரு தியோங் கூறியிருந்தார். அது அப்படி அல்ல என்று திரு சியாவ் சொன்னார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் என்றார் அவர். அதன் முதலீடுகள் நிறுவனத்தின் சொந்த கணக்குகளிலிருந்தும் வருவாயிலிருந்தும் செய்யப்படுவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையே இன்று கூடுதலாக 8 விமான சேவைகளை சேர்க்கவிருக்கிறது. ஆனால் கிரகட்டாவ் எரிமலை வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உதவ அந்த ஏற்பாடு. சிங்கப்பூரிலிருந்து ஜகார்த்தாவிற்கு செல்ல 4 சேவைகள் இருக்கும். ஜகார்த்தாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வர 4 சேவைகள் இருக்கும் என்றும் நிறுவனம் தெரிவித்தது. இடவசதியை பொறுத்தே கூடுதல் சேவைகளில் செல்ல பயணச்சீட்டு கிடைக்கும் என்றும் அது குறிப்பிட்டது. சிங்கப்பூருக்கும் ஜகார்த்தாவிற்கும் இடையிலான சேவைகள் தொடங்கும் போது பாதிக்கப்பட்ட பயணிகள் அடுத்தடுத்த சேவைகளில் பதிவு செய்யப்படுவர். முன்னதாக இன்று செயல்படவிருந்த 6 பயணங்களை நிறுவனம் வேறு நேரங்களுக்கு மாற்றியது. காலை புறப்படவிருந்த சேவைகள் மதியத்திற்கு மாற்றப்பட்டன. இந்தோனேசியாவின் அனக்ரகட்டாவ் எரிமலை மீண்டும் வெடித்திருக்கிறது. காலையிலிருந்து அது 3 முறை வெடித்ததாக இந்தோனேசிய அதிகாரிகள் கூறினர். நிலைமை எவ்வளவு மோசம் என்பது தெரியவில்லை. முன்னதாக நாட்டின் முக்கிய சுகார்னோஹாட்டா விமான நிலையம் உட்பட 5 விமான நிலையங்கள் மீண்டும் செயல்பட தொடங்கின. எரிமலை சீற்றத்தால் விமான நிலையங்கள் சில நாளாக செயல்படவில்லை. கிட்டத்தட்ட 3000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதில் 340,000 அதிகமானோர் சிக்கிக் கொண்டனர். எண்ணெய் விலைகள் பீப்பாய்க்கு $100 என்ற நிலையை நெருங்குகின்றன. 6 வாரங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் அதிகரிக்கின்றன. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றத்தால் விநியோகத்தில் புதிய தடங்கல்கள் ஏற்படலாம் என்ற அக்கறைகள் எழுந்துள்ளன. சிங்கப்பூர் நேரப்படி காலை 8 மணிக்கு பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $97.34 இருந்தது. WTI எண்ணெய் பீப்பாய்க்கு $92.63 இருந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது நேற்று மீண்டும் தாக்குதல்கள் நடந்தன. ஆலைக்கு ஏற்பட்ட சேதத்தை அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். அங்கு தினமும் சுமார் 400,000 பீப்பாய் எண்ணெய் சுத்திகரிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் உள்ள வர்த்தக பூசல் மோசமடைகிறது. பம்பார்டியர் நிறுவனம் அமெரிக்காவில் விமானங்களை தயாரிக்காவிட்டால் அவற்றின் விற்பனையை நாட்டில் தடை செய்யப்போவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்கிறார். பம்பார்டியே கனடாவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனம். இருதரப்பு வர்த்தக விதிமுறைகள் நியாயமாக இல்லை என்று திரு ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் சாடினார். அமெரிக்க வங்கிகளும் நிறுவனங்களும் நாட்டில் வர்த்தகம் செய்வதை கனடா தடுத்திருப்பதாக திரு ட்ரம்ப் குற்றஞ்சாட்டினார். அந்த காலம் முடிந்துவிட்டதாக அவர் சொன்னார். ரஷ்யாவும் வடகொரியாவும் எல்லையை கடக்கும் முதல் சாலை வழி பாலத்தை திறந்திருக்கின்றன. இரு நாடும் ஏற்கனவே ரயில் விமான இணைப்புகளை கொண்டுள்ளன. இருதரப்புக்கு இடையே சரக்கு பயணிகளின் போக்குவரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய பாலம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தினமும் 300 வாகனங்கள் வரை அதை கடக்கலாம் என்று ரஷ்ய அரசாங்கம் சொன்னது. நட்பு நாடுகளுக்கு இடையில் உள்ள உறவை பாலம் பலப்படுத்தும் என்று ரஷ்ய பிரதமர் கூறினார்.
3: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
8: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: சத்தம் போடாதே திரைப்படுத்தின யுவன் சங்கராஜா இசையில் அட்னான் சாமி யுவன் சங்கராஜா குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். சத்தம் போடாம நிகழ்ச்சி படிக்க முடியாது. உற்சாகமா இருந்ததா மதிய உணவு சாப்பிட்டு இருந்த பிறகு அப்படியே ஒரு களைப்பு தட்டம் வருங்க, அப்படியே தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை தட்டி கழிக்க உங்களுக்காக உற்சாகமான பாடல்களை ஒளிபரப்பி போட்டி அங்க நடத்த போற மூன்று குறிப்புகளை கொடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறீங்க. அந்த கேள்வி இன்னும் சற்று நேரத்தில். இப்ப சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் மேகமூட்டமாக இருக்குன்னு முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. அப்பாடா, வெயிலை மறைக்கிறதுக்கு மேகங்கள் வந்துவிட்டன. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60 விழுக்காட்டிற்கும் 90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா இன்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale. Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை September 27 பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 86.

0: பூவெல்லாம் உன் வாசம் திரையப்படுத்தது வித்யாசாகரின் இசையில் மலேசியா வாசுதேவன் ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா சங்கீதா பாடியிருந்த பாடலை கேட்டதோ நேர்களே. சரி, இன்று இப்ப நான் உங்களுக்கு மூன்று குறிப்புகளை கொடுக்க போறேன். இந்த குறிப்புகளை கேட்டு இது மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. இன்று கொஞ்சம் கடினமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தியாசமான பிரிவுகள் இது. ஒரு முதலை, ஒரு கோழி, ஒரு டீரெக்ஸ் டைனசோர். ஏன்னா குரோக்கடைல், அதாவது முதலை, கோழி, டீரெக்ஸா, ஒத்துப்போலியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுக்கும் தொடர்பு இருக்கு. ஒரு முதலை, கோழி, டீரெக்ஸ் டைனசோர், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது ஒரு பிரிவுல அடங்கும். அது என்ன பிரிவு, அந்த பெயர் என்ன, அதான் நீங்க சொல்ல போறீங்க. 9678889688 உங்க பதில அனுப்பிக்கலாம்.
1: ஒலி 9678 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலையில் பயணம் செய்பவர்களுக்கு முக்கிய தகவல். துவாசை நோக்கி செல்லும் AY அங்கு ஜுரோங் பாட் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு. PIE நோக்கி செல்லும் TPE அங்கு KPEக்கு பிறகு 1 தடத்தில் சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
7: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர், எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

பேக் பை பாப்புலர் டிமாண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. மக்கள் அதிகமா விரும்பியதால பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்து விட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளி தாங்க. 25 வெள்ளியே நீங்க சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பீட்சாவை நீங்க சாப்பிடணும்னா 3 சுவைகள்ல இருக்கு. BBQ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓத்தா லக்ஸா. இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளை மட்டும் தாங்க, குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். தவற விடாதீங்க, இன்றே கடையில இருந்து வாங்கி சென்று சாப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க 2 பீட்சாக்களை மட்டும் தான் வாங்க முடியும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் உங்களுக்காக பாய்ஸ் எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படங்கள் வந்து பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். இன்றைய போட்டி அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்து இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த 3 குறிப்புகள் என்னன்னா, முதலைகள், கோழி மற்றும் டீரெக்ஸ். ஆமாங்க, டைனோசார். இல்லை, இது டைனோசார் கிடையாது, டீரெக்ஸ். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டப்போ, மூன்றும் முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், டீரெக்ஸும் முட்டை இடும். ஆமாம், பெரிய முட்டை போடல, ஆனால் முதலே முட்டை போட்டு. ஆமாம், முதலையும் முட்டை போடும். ஆமாம், இந்த 3 முட்டைகள் இடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் தேடுற பதில் அது கிடையாது. நீங்கள் மூன்றுக்கும் எப்படி தொடர்பு கண்டுபிடிக்க போறீங்கன்னா, நீங்கள் முதல் டீரெக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. டீரெக்ஸ்ன்னு ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக வாங்க, உங்களுக்கே புரிய வரும் எப்படி இந்த 3 இணைந்து இருக்குன்னு. சரியான பதிலை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவோ அனுப்பி சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. இப்போ ஒரு சிறிய இடைவேளை.
1: சங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா, அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம் 100 கிராம் 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பு பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை ஈடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
6: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
7: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் கண்ணாமூச்சி ஏனடா கோவா திரைப்படங்கள் வந்து நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். சற்று முன்பு நான் கொடுத்த மூன்று குறிப்புகள் ஞாபகம் இருக்கா? முதல் குறிப்பு முதலை, இரண்டாவது குறிப்பு கோழி, மூன்றாவது குறிப்பு டீரெக்ஸ் அப்படின்னு சொன்னப்போ பல பேர்கள் இது முட்டையிடும் கானிவாஸ் அப்படின்னு எனக்கு பதில்களாக அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நீங்கள் டீரெக்ஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் மற்றொரு குறிப்பும் கொடுத்துருந்தேன். அதை கேட்ட பிறகு பல நேர்களும் எனக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க.
1: வணக்கம் காதரண்ணா.
0: வணக்கம்.
1: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில வந்துட்டு மூணுக்கும் ஒற்றுமை என்னன்னா மூணுக்குமே வால் பகுதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: வால் பகுதியா? கோழிக்கு வால் இல்லையே. சரியான குரல் பதிவை அழுத்துறதுக்கு பதிலா தவறான குரல் பதிவை அனுப்பிட்டேன். ஒருத்தர் ரொம்ப தன்னம்பிக்கையுடன் நல்ல கத்தி உறக்க சொல்லியிருந்தாரு பதில.
2: வணக்கம் காதர் அவர்களே, கோழி
0: இல்ல இல்ல இப்படி கேட்டா சரிப்பட்டு வராது. நம்ம இப்படி கேட்கலாம்.
2: வணக்கம் காதர் அவர்களே, கோழி முதலை டீரெக்ஸ் அனைத்தும் அச்சோசோரியா என விலங்கு இனத்தை சேர்ந்தவை. அச்சோசோரியா விலங்கு இனம். நன்றி வணக்கம். பேசுறது மகேந்திரன். நன்றி.
0: எல்லா ஜில்லாவுக்கும் உங்க குரல் கேட்கணும்ல, அதனாலதான் கொஞ்சம் எக்கோலாம் போட்டு ஒளிபரப்பு செஞ்சிருந்தேன். வாழ்த்துக்கள் மாகிதரன். உங்களை போலவே பல நேர்களும் எனக்கு சரியான பதில் அனுப்பி வச்சிட்டீங்க. ஆமாங்க, முதலைகள், கோழி மற்றும் டீரெக்ஸ் இவை மூன்றுக்கும் என்ன தொடர்புனா, இவை மூன்றுமே ஆர்கோசோரியா என்ற ஒரே பரிணாம வம்சத்தை சேர்ந்தவை. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்று நாம் பார்க்கும் பறவைகள்லாம் இருக்குல்ல, இது டைனோசோர்களின் உயிருடன் இருக்கும் பரிணாம வாரிசுகள் மட்டுமல்ல, அறிவியல் வகைப்பாட்டின்படி அவையே உயிருடன் இருக்கும் டைனோசர்கள்னு இந்த தகவல் சொல்லுது. அதில் குறிப்பாக கோழி போன்ற பறவைகளும் டெரோபாட் என்ற டைனோசர் குழுவைச் சேர்ந்த பரிணாம கிளைகளுடன் தொடர்புடையவை என்று இந்த தகவல் சொல்லுது.

0: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
1: பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: சிங்கப்பூரின் வானிலை இன்று பல பகுதிகளில் மேகமூட்டமாக காணப்படும் என முன்னறிவிக்கப்பட்டிருக்க, வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கும் 35 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஏண்டா
1: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது.
2: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
1: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
2: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
1: நல்லதுதான், இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
2: தேவையே இல்ல, நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
3: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/specialpayment.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: பரந்து செல்லவா, பரந்து செல்லவா, just like

0: ஓ காதல் கண்மணி திரைப்படம் வந்து ஏ ரஹ்மான் இசையில் கார்த்திக் சாஷா திரிபாதி பாடி இந்த பாடலை கேட்டோம். இந்த திரைப்படம் 2015 வெளிவந்தது. துல்கர் சல்மான், நித்யா மீனன் நடித்த வெற்றி திரைப்படம். மணிரத்னம் மற்றும் ஏ ரஹ்மானுடைய கூட்டணியில சிறப்பான பாடல்கள்லாம் இடம்பெற்றன. நமக்கே ஞாபகம் இருக்கும், இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு ஆஹா மறுபடியும் நம்ம அலைப்பாயுதை படத்தை பார்த்த ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா காதல் உறவுகளை மையமா வச்சு மணிரத்னம் திரைக்கதையை எழுதி திரைப்படம் எடுக்கும் பொழுது அந்த மனசுல நீங்க ஒரு இடத்த பிடிக்கும். இப்ப அதே மாதிரி மீண்டும் ஒரு கூட்டணி இணைய போகுது. விஜய் சேதுபதி, சாய் பல்லவி இவங்க இருவரும் இப்ப மணிரத்னம் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. அந்த திரைப்படத்தின் டைட்டில் என்ன அப்படின்னு பல பேர் ஆவலா காத்து கொண்டிருக்கும் போது சமீபத்தில் ஒரு டீசர் வெளிவந்தது. அந்த டைட்டில் டீசர்ல
1: நீ இஞ்சி நான் வெல்லம், இஞ்சி வெல்லம், சரி சரி ஓகே ஓகே, நீ வெல்லம் நான் இஞ்சி, வெல்லம் இஞ்சி,
2: இல்ல இல்ல இஞ்சி வெல்லம்.
0: வாவ், இஞ்சி வெல்லமா, வித்தியாசமா இருக்குத பேரு அப்படின்னு கேட்கலாம். கொல்கத்தால படப்பிடிப்பு செய்யப்படுது. ரொம்ப அழகான காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இந்த திரைப்படம் நிச்சயமா ஒரு காதல் கதை. ஆனா என்ன நடக்குது, கதாநாயகன் கதாநாயகி என்ன செய்யறாங்க போன்ற விவரங்கள்லாம் அவங்க வெளியிடல. இந்த திரைப்படம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் போதுன்னு தகவல் சொல்லுது. கூடிய விரைவில் இந்த திரைப்படத்துடைய பாடல் வெளியாகலாம். இந்த டீசர்லேயே ஒரு பாடல் இடம்பெற்றது, அதை கேளுங்க.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
4: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
5: நீங்க ஓடி போயிட்டாங்க.
6: ஒவ்வொரு
7: நாளும்
8: டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
9: ரஃபி, நவீன்.

0: கொடி பறக்குதா?
1: கொடி இதனை படுத்து பாடல கேட்டிருந்தோம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
1: எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ அங்கு டெம்பனிஸ் லிங்க் பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ அங்கு ஸ்டீவன்ஸ் ரோடுக்கு பிறகு இரண்டாம் தளத்தில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமாக நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
6: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்?
5: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
6: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
8: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: நேயர்களே, இன்றைய தங்க விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 50 காசு. என்ன சொல்றேன், 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

நீங்க சேமிக்கலாம். நான் ஊற வைக்கும் பீட்சாவை நீங்க சாப்பிடணும்னா மூன்று சுவைகள்ல இருக்கு, பிபிக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஓத்தா லக்ஸா. இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளை மட்டும்தாங்க, குறுகிய காலத்துக்கு மட்டும்தான். தவற விடாதீங்க, இன்றே கடையில இருந்து வாங்கி சென்று சாப்பிடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்க இரண்டு பீட்சாக்களை மட்டும்தான் வாங்க முடியும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

நேர்களை நான் விடைபெறன் மேல வந்து விட்டது. ஆமாங்க, நாளைக்கு புதன்கிழமை, புதன்கிழமை கால ஹலிமா வருவாங்களா? எஸ், வருவாங்க வருவாங்க வருவாங்க. இரண்டு பேருமே ஒன்னா நிகழ்ச்சி படிக்க போறோம். அதனால நாளைக்கு நீங்க நிகழ்ச்சி கேட்கணும். அது மட்டும் இல்லாம குட்டி நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்காக 69 வெள்ளி மதிப்புள்ள மாய்ஸ்சரைசர் பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கோம். ஒரு கேள்வியை கேட்ட பிறகு தான் கொடுப்போம். ஓகே, அதனால காலை 10 மணிக்கு உங்களை ஆனந்தமான நிகழ்ச்சி சந்திக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுவது உங்களுடைய காதர்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ஏஎஸ்கே ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ESKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
6: Mediacom Only 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தியன் வானொலி. You're listening to Hindi Numbers on only 96.8.

0: பணத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம். நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலா, எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்
2: ப்ரோ. உங்களை எல்லா கல்யாணத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: You're listening to Hit Airways on Meera Kavali 968. Meera Kavali 968 till Hindi Paarungal.

0: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ்எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
4: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
3: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உரக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினோட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

மாலை 9:08 தெலுங்கு பாடல்கள். டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: ஒலி 968 நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோதாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இது வந்துட்டேன் பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை, ஆனா கிடையாது, நான் இல்லை. அது உலக அழகி அப்படின்னு சொன்னது மலேசியாவை சேர்ந்த 28 வயது தனுசியா செட்டி அவங்களதான் சொன்னாங்க. உலக அழகி போட்டி 2026 இந்த போட்டியில இவங்க 3வது இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. மலேசியாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்காங்க. 2வது இடத்துல ஸ்பெயினை சேர்ந்த எலிசபெத் இந்த வருடத்தின் மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை பெற்றிருக்காங்க. ஜோஹரி மோலா இவங்க டொமினிகன் ரிபப்ளிக்கை சேர்ந்தவங்க. ஆக முதல் 3 இடங்கள்ல ஆசியா நாடான நம்ம அண்டை நாடான மலேசியாவுக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தனுசிய செட்டி இவங்க பிறப்பிலேயே ஒரு இந்தியர். ஆனா இவங்களால ஆங்கிலம், சீனம், தமிழ், மலாய் அப்படின்னு எல்லா மொழிகளிலும் சரளமா பேசுவாங்க. ஒரு கேள்வி பதில் போட்டி அங்கத்துல இவங்க எல்லா மொழிகளிலும் பேசி அசத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க கூடிய அந்த இறுதி கேள்வி, அந்த ஃபைனல் க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் சொன்னதால நம்ம தானுசியா செட்டி 3வது நிலையில இடம் பிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிடலாங்க. எங்க நம்ம டீ கடையை கேட்டுக்கொண்டிருக்கும் உலக அழகர்கள், அழகிகள்லாம் எங்க இருக்கீங்க? நான் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகுடம் சூடுவதற்கு நித்யா நானும் தயாராக இருக்கிறேன். வாங்க நம்ம டீ கடை ஃபேஷன் ஷோ ஆரம்பிச்சிருவோமா? இதோ 8 மணி வரைக்கும் உங்களுக்காக தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படைச்சிட்டு இருக்கேன். உங்கள் உலக அழகி ரவுடி பேபி நித்யா ராவ்.
6: ஒரு தன்னடக்கம்.

0: ஒரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
5: சிவசேவன் தமிழ்ல அரச ஊழியர்.
4: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
4: ஹலீமா
6: நாகப்படைக்கும் கேக்கதவராதீங்க.
7: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஊதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவறவிடாதீர்கள், இன்றை கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: நலம் பெறும் தினம்.
1: அருமையான 60களில் வெளிவந்த பாடலை நாம கேட்டோம். சற்று முன்பாக ஆலயமணி திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடல் அது. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம், 80களில் வெளிவந்த பாடல்கள் காத்திருக்கின்றன.

0: இனிமையான பாடல்கள் காத்திருக்கின்றன. அதனால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். பாடவா அங்கத்திலையும் உங்களுக்காக 80களில் வெளிவந்த ஒரு பாடல் காத்திருக்கிறது. அந்த இசையை கேட்ட பிறகு என்ன பாடல் அப்படின்னு நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அதே கொஞ்ச நேரத்தில்
1: போக்குவரத்து நிலவரம்
0: மாலை மணி 4:21 ஆகிறது. சிடிஇ நோக்கி செல்லும் மௌமின் ரோடு சிடிக்கு முன்பாக இரண்டாம் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐ தோகுவான் ரோடுக்கு பிறகு வாகனம் பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marquee Downtown Eastdale. Masala Coffee live in Singapore the return tour. நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
5: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இன்றைக்கு பாடுவ அங்கத்துல நல்ல பாட்டு பாடுறவங்களுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுக்கறேன், ஒட்டையாணம் வாங்கி கொடுக்கறேன்னு விமலா எனக்கு இப்பதான் ஒரு தகவல் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதனால தங்க விலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு லேசா ஏறி இருக்கு. 175 வெள்ளி 50 காசு மீன் சொல்றோம், 175 வெள்ளி 50 காசுங்க.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: இன்றைக்கும் ஒரு 80களில் வெளிவந்த பாடலை நாம லேசா ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அந்த பாடலுக்கான இசையை கேட்ட பிறகு டக்குன்னு எனக்கு 30 வினாடிகளுக்குள்ள செய்தி அனுப்பி வைக்கணும். எப்படின்னா, இதுதான் பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க செய்தி அனுப்பக்கூடாது, பாடி அனுப்புங்க. உங்களுடைய குரல்ல கேட்கறதுக்கு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் கோபால். சரியா, என்னை ஏமாற்றி விட மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, பாடலோட இசை கேட்போமா? எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே உங்களுடைய பதில்களை எனக்கு தெரிவிங்க. 9678 9 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு அனுப்பி வைங்க. செய்திக்கு பதிலாக குரல் பதிவு பாடி அனுப்பினீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். மீண்டும் அந்த பாடலுக்கான இசை

0: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
3: அனுபவம் எப்படி?
2: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
3: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு 3 கிளைகள், அனைத்தும் MRTR-ல இருக்காம். நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜினி 2.0.
5: சத்ரி ஏந்திரிக்க, சத்ரி ஏந்திரிக்க.
6: ராபி, எதுக்கு காலங்காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க?
5: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க?
6: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே.
5: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
5: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
6: ரவிஜி,
5: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: உண்மைய சொல்லுங்க, தூங்கலனா உங்களுடைய விழிகள் இப்படிதான் பாடுமா? எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிலாம் பாடும். ஏன்னா தூக்கம் இல்லாத விழிகள் விழித்திருக்கிறதுக்கு கஷ்டப்படும், நம்மளோட கவனமும் குறையும். இதனால அன்றைய நாள் முழுக்க நம்ம உருன்னு இருப்போங்க. அதனால நல்ல தூக்கத்தின் தரத்தை எப்படி நம்ம கொண்டு வரலாம், தூக்கத்துக்கான ஒரு சில சுகாதார குறிப்புகள் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவதாக, நீங்க தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கைபேசியோ தொலைக்காட்சியோ அந்த ஸ்கிரீன் திரைகள் இருக்கும் எந்த கருவியோ நீங்க கையில எடுக்க கூடாது, பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக வானொலி கேள்வி, புத்தகங்கள் படிங்க. இரண்டாவதாக, உங்களுடைய அறை ரொம்ப சூடா இருந்ததுன்னா உங்களுக்கு எழுதல தூக்கம் வராதுங்க. அதற்கு பதிலாக 23-25 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அதை வச்சுக்க சொல்றாங்க. மூன்றாவது ரொம்ப முக்கியமானதுங்க, 3 மணிக்குள்ள காபி தேநீர் குடிக்கிறத நீங்க நிறுத்தணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் டீ கடையில டீ குடிங்க, டீ குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக இன்னையில இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, டீ கடையில பாடல கேளுங்க, ஆனா 4 மணிக்கு மேல டீ எல்லாம் குடிக்க கூடாது, சரியா? ஏன்னா அப்படி காபி

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ
2: கடை.
0: கேட்க தவறாதீங்க.
3: சுகர் தூக்கல்.
0: மேடையும் இசைக்குழுவும் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் பாடுறதுக்கு தயாரா? எல்லாரும் தயாரா வந்துட்டாங்க. நம்ம நேர்கள் இன்றைக்கு ரொம்ப நாளாக கேட்காத ஒரு பாடலின் இசையை ஒளிபரப்பி இருந்த அந்த பாடலின் இசையை மீண்டும் கேட்கலாமா? இசை கேட்ட பிறகு நம்ம லட்சுமி இந்த பாடலா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
4: ஹாய் நித்யா,
0: வணக்கம்.
4: பாட்டு மாடி விட்டு மாமா, யாரை தேடி

0: இன்னும் பல பேர் சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க, வாழ்த்துகள். அவர்கள இரண்டு பேர் சரியான பதில குரல் பதிவு வாயிலாக நீங்க அனுப்பியிருக்கீங்க. முதல்ல ராதாகிருஷ்ணன் நாயுடு.
1: மாலை வணக்கம் நித்யா ராவ் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் ரவி பீஷாந்த் அழைக்கிறேன். நீங்கள் போட்ட அந்த இசை ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா. இது இப்பாடல் இளையராஜாவும் எஸ் பி சாலேஜாவும் மணிப்பூர் மாமியார் என்ற படத்தில்
0: பாடியிருக்காங்க என்பது சரியான பதில். ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஷான் வேலன்.
2: நீங்க
0: நினைச்ச பாடல் இதுதாங்க. அப்படி 80 காலகட்டம் அந்த ரெட்ரோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு அழகா அந்த பாடல் கூட்டிட்டு போகும். நடனமாட நீங்க தயாரா ராஜா சார்? ஆரம்பிச்சிருவோமா?
3: 1 2 3 4

please click OK.

மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. மாலை 4 மணியில இருந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி விவி நித்யா நல்ல 80களில் வெளிவந்த ஆட்டம் போட வைக்கிற மின்மையான பாடல்களை நாம கேட்டவங்க. இனி நாம 90களில் வெளிவந்த பாடல்களை கேட்க போகிறோம்.

அடேங்கப்பா, எல்லாமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. டீ கடை நிகழ்ச்சியில இந்த வாரத்தின் கலைஞராக இருக்கிறாங்க நம்ம சின்மயி. அதனால அவங்களுடைய குரல்ல இப்போது சித்து பிளஸ் டூ திரையிலிருந்து தரண்குமாரின் இசையில் யுவன் சங்கர் ராஜா சின்மயி கொண்டு வரும் மென்மையான பாடல் உங்களுக்காக அடுத்து வரவிருக்கிறது. கேட்டு மகிழங்கள். இது

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: டீ கடையில இன்றைக்கு முக்கியமான ஒரு நாளை அனுசரிக்கிறோம். டீ கடையில மட்டும் இல்ல, ஒரு சில நாடுகளை அனுசரிக்கிறாங்க. அது டீ கடையில நம்ம அதை பத்தி பேச போறோம். எதை பற்றி அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்க போறீங்க. அதற்கு முன்பாக வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேகம் மூட்டமாக இருக்கும். வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கோங்க.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவை SPM Gold Pony Rice.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
7: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
7: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
8: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
9: கோபி, ஐ லவ் யூ. 8305 நீ வெளக்கு மேன். கோபி

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
2: ஆவி பறக்கும் டீக்களை.
0: இன்றைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளை அனுசரிக்கிறோம். தொலைபேசி ஒரு காலகட்டத்துல நிறைய நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஒரு காலகட்டத்துல கைக்கும் வாய்க்கும் ஒரு கருவியை பிடித்து கொண்டு தொலைபேசி வழியாக பேசியிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பொத்தான சுத்தி சுத்தி அழுத்தி பேசியிருக்காங்க. அதன் பிறகு 90கள் காலகட்டத்துல கம்பி இணைக்கப்பட்ட தொலைபேசி, அப்புறம் கம்பி இல்லாத கார்ட்லெஸ் தொலைபேசி அப்படின்னு வந்து பத்துக்காசு தொலைபேசியை மறந்துட்டோமே. இந்த மாதிரி தொலைபேசிகள் ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையில முக்கிய ஒரு பங்கு வகிச்சிருக்குங்க. ஆனா இப்ப பாருங்க, யாராவது தொலைபேசி வழியாக நமக்கு அழைச்சாங்கன்னா, தொடர்பு அழைச்சா மட்டும்தான் நான் கைபேசியை எடுப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9 8 என்று எனக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவீங்க. கேள்வி மீண்டும் சொல்றேன், நேர்கள் 2 விஷயங்களை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளணும். முதலாவதாக, இப்பெல்லாம் யாராவது உங்களுக்கு கைபேசி வழியாக அழைச்சாங்கன்னா அது உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குதா? அப்படி இருக்கிறதுனால ஒரு சில பேர் அழைச்சாதான் நான் கைபேசியை எடுப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 9 8 என்று எனக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவீங்க.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: அருமையான தொண்டர்கள் வெளிவந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கோங்க. சற்று முன்பாக புஷ்பவனம் குப்புசாமி சிந்து கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். ஆக இப்பயும் நம்ம வந்து ஒரு தலைப்பு துறை பேசிட்டு இருக்கோம், அதாவது தொலைபேசி. ஒரு சில நாடுகளை தொலைபேசிக்கான ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க. இந்த தொலைபேசி ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய ஒரு பங்கு வந்து அது வகிச்சிருக்கு. ஆனா இப்ப யாராவது நமக்கு அழைச்சாங்கன்னா உடனடியாக யோ ஏன் அழைக்கிறாங்க, வெறும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினாலே போதுமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். அதை பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய பேச போறோம். நீங்கள் நீங்களும் செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதற்கு முன்பாக
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: விபத்து நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் AYE லோவர் டெல்டா ரோட்டுக்கு பிறகு இதனால் டெலுக் பிளங்கா ரோட் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் 3 தடத்தை தவிர்த்துருங்க. அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் PIE பைலேபா ரோட்டுக்கு பிறகு 3 தடத்தில் விபத்து. வுட்லண்ட்ஸ் BKE நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் A12 பிறகு 3 தடத்திலும் விபத்துங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப்

0: அதிகப்படி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
2: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
3: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
4: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
2: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
5: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
4: என்னது சுயினு கேக்குமா?
2: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
4: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: கடை நிகழ்ச்சியில இன்றைக்கு
1: சந்தோஷமா பேசதான் ஆசைப்படுவேன். நம்மளுக்கு நினைச்சு அடிக்கும் போது அதுல பேசுறதுக்கு சந்தோஷம் வேற எதுலயுமே வராது. என்ன சொல்றது, குறுஞ்செய்தி குரல் பதிவும் அது அவசரத்துக்கு தான். மற்றபடி எனக்கு வந்து பேசத்தான் விருப்பம், பேசத்தான் ஆசையா இருக்கும். நன்றி வணக்கம் மேம். ஏன் நீங்க இப்ப எனக்கு அடிச்சா கூட உங்ககிட்ட நான் பேச தயாரா இருக்கிறேன். நன்றி வணக்கம்.
0: என்ன ரொம்ப சிரிக்க வச்சுட்டீங்க பரதீபா, ரொம்ப கியூட்டா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. ஒரு சிறுவர் நிகழ்ச்சி கேட்ட மாதிரி இருந்துச்சு லேசாக. ஆக ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. இப்பவும் அழைச்சு நான் சந்தோஷமா பேசுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு உங்களை மாதிரி இந்த பொறுமை இருக்கும்னு தெரியல. அடுத்ததாக நந்தினியுடைய குரல் பதிவு. வணக்கம் நந்தினி.
2: ஓகே, எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும்போது நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னு பாத்துக்குவேன். இப்ப ஒரு வேலை பிஸியில இருக்கும் போது கால்ஸ் வந்து ஒரு நார்மல் கால்ஸ் வேலட்ல இருந்து வர்றதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்றதா இருந்தா யூஸ்வலி நான் உடனே அன்சர் பண்ண மாட்டேன். அப்படி ஒருவேளை என் தங்கையோ என் அம்மா அப்பா போன் அடிச்சா, என் வீட்டுல இருந்து என் பொண்ணுங்க என் ஹஸ்பண்ட் போன் அடிச்சா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். அதுவும் வந்து அந்த டைம்ல ஆன்சர் பண்ண முடியலன்னா ஒரு ரிட்டர்ன் கால் பண்ணிடுவேன். சோ அது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நித்யா
0: ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நந்தினி. அடுத்ததாங்க நம்ம பத்மாவதி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் நித்யா, பத்மாவதி பேசுறேன். நான் வந்து தொலைபேசி வந்துச்சுன்னா வந்து இம்பார்ட்டன்ட் கால்ஸ் தான் எடுப்பேன். பிள்ளைங்க அடிச்சா, என் பொண்ணு அடிச்சா நான் எடுப்பேன். பேர பிள்ளைங்க அடிச்சா எடுப்பேன். சிஸ்டர்ஸ் வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப கால்ஸ் வந்துச்சுன்னா நான் லேட்டாக எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன் அவங்களுக்கு.
0: நீங்களாவது எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பதில் கொடுப்பீங்க. சில நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு, அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க நிகழ்ச்சிய நல்ல சுருன்னு இருக்கட்டும், தொலைபேசி மணி அடிச்சா அவங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால குறுஞ்செய்தி அனுப்புவேன். ஆனா ஒரு மாசம் கழிச்சு சில பேர் பதில் அனுப்புவாங்க. இதனாலே டூ அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் இப்ப பேசுறதே இல்ல. அந்த மாதிரி பொறுமை யாருக்கும் இருக்கிறது இல்லை.

0: தேவாவின் இசையில் இந்து திரையில் இருந்து வாலி, அந்த வாலியுடைய வரிகள்ல அந்த பாடலை நாம கேட்டுங்க. அதற்கு முன்பாக தொட்டச்சினிங்கி படத்தில இருந்து பெப்சி கோலா பாடலை நாம கேட்டிருந்தோம். தொடர்ந்து நம்ம நேயர்களும் செய்திகள் நிறைய நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. தொலைபேசிக்கான ஒரு நாளை இன்றைக்கு நாம அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய செய்திகளை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக காத்திருக்கும் ஒரு பாடலின் முன்னோட்டம். மனிதர்களை எங்க இருக்கீங்க? சங்கமம் தெரியலிருந்து உங்களுக்கான பாடல் வந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு முன்பாக முக்கியமான தகவலை வாங்க தெரிஞ்சுக்கலாம். 5:39 ஆயிடுச்சுங்க. விபத்து நேர்ந்திருக்கு. துவாசை நோக்கி செல்லும் PIE பைலிபா ரோட்டுக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து. அடுத்ததாக BKE நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் எவென்யூ 12 பிறகு விபத்து நேர்ந்திருப்பதால அப்ப தாம்சன் வரையில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள். சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா?

0: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
1: சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ஸ வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ஸ காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிரிப்பு.
1: டீ கடையில தொலைபேசி அழைப்பு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம டீ கடைக்கு அடுத்ததாக அழைச்சிருக்காரு நம்ம ஏசுமா.
2: நல்ல தலைப்பு. பெரும்பாலும் நம்பரை பார்த்து யாரும் நம்மள போட்டு அறுக்கிற ஆளுகள இருந்தா அந்த நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நம்பரை பார்த்து தான் நான் பேசுவேன். சில பேர் போனை பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், போட்ட வேலையே பார்க்க விட மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால நான் பெரும்பாலும் போன் நம்பரை பார்த்து தான் பேசுவேன்.
1: நான் நினைக்கிறேன் இஸ்மாயில், நீங்க ஒரு செயற்கை நுண்ணறிவு கைபேசியை பயன்படுத்தணும்னு, அதாவது யாராவது உங்களுக்கு அழைச்சாங்கன்னா அவங்க யாரு எதற்காக அழைக்கிறீங்க அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு அந்த குரல் கேக்குதான். அதை கேட்ட பிறகுதான் உங்களால அந்த அழைப்பை எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு துணை இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அடுத்ததாக நேர் சுகந்தி சொல்லியிருக்காங்க, நித்யா என்னுடைய கணவர் அழைச்சா மட்டும்தான் நான் கைபேசியை எடுப்பேன். அதற்கு முக்கியமான காரணம், என்னுடைய கணவருக்கு எனக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்றதுக்கு எல்லாம் நேரம் கிடையாது. ஒரே ஒரு செய்தி ஓகே சரி இல்ல தம்ஸ் அப் அந்த மாதிரி இமோஜி தான் பயன்படுத்தி என்கிட்ட பேசுறேன்னு வைங்க. திடீர்னு எனக்கு அழைப்பு வந்தா முதலாவதாக நான் சொல்றது என்னாச்சே அப்படின்னு தான் கேட்பேன். ஆனா அது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். திடீர்னு அவருக்கு பாசம் வந்து எனக்கு அழைப்பாரு அப்படின்னு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சுகந்தி, ரொம்ப நன்றி. பாத்தீங்களா நம்மளுடைய காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இறுதியாக நேயர் ராஜு சொல்லிருக்காரு, நித்யா யாராவது எனக்கு தொலைபேசி வழியாக அழைச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 40 வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு பதிலா ஒரே ஒரு அழைப்பு அழைச்சு பிரச்சனை என்ன அப்படின்னு பேசி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுவும் வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். இப்படியாக எனக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. சரி, அந்த காலத்துல தொலைபேசி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த காலத்துல தொழில்நுட்பம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு லேசா நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது பாருங்க, அந்த காலத்துல ரொம்ப எளிமையான முறையில நம்ம தொலைபேசிகள் நிறைய நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கு தெரியாத பல செயற்கை நுண்ணறிவு பல தொழில்நுட்ப சார்ந்த பல அம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல சிலவற்றை நித்திய நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக மெட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப உங்களுக்கு வந்து தட்டச்சு செய்ய உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தமிழ்ல கூட குரல் பதிவு வாயிலாக நீங்க வந்து பதிவு செஞ்சு அந்த செய்தியை வந்து அது தானாகவே அந்த செயற்கை நுண்ணறிவு தட்டச்சு செஞ்சு கொடுக்கற மாதிரி சில சேவைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போது நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து மொழி தெரியாத ஒருத்தவங்க, இப்ப தமிழ் மொழி தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான செயற்கை நுண்ணறிவு சேவையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஜப்பானியர்கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல நீங்க குரல் பதிவு வாயிலாக நீங்க பதிவு பண்றீங்கன்னு வைங்க, ஒரு சில சேவைகள் என்ன செய்யுதுன்னா அதை வந்து ஜப்பானிய மொழியாக மாற்றி அவங்களுக்கு புரியும்படி அதை அனுப்பி வைக்குது. இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்ப சார்ந்த பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக நித்யா நான் சொல்றேன், செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யணும்னு. அவ்வப்போது யாராவது உங்களுக்கு அழைக்கும் போது செயற்கை நுண்ணறிவு உங்க முகத்தை பாக்குது, உருன்னு இருக்கீங்களா அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, நித்யா ரொம்ப கோபமா இருக்காங்க அப்புறம் அடிங்க அப்படின்னு. அல்லது இன்னொரு நேரத்தின் போது நித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இருந்தாலும் யார்கிட்ட யாருக்கிட்டே பேச அவங்க விரும்பல அப்புறம் அழைங்க அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவே உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா இன்னும் சுலபமா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட சில சமயத்துல சில நபர்கள், ஏன் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியர் அவங்க திடீர்னு அழைச்சு எப்படிமா இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறது அது ஒரு தனி சுகந்தாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது கடைசியில் இருக்கிறது அவங்களுடைய செய்திகள், அவங்களுடைய குரல் பதிவு, அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய ஞாபகங்கள் மட்டும்தான். அதனால அவ்வப்போது அவங்க உங்களுக்கு அழைச்சாங்கன்னா அந்த அழைப்பை வந்து நிராகரிக்காம எடுத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசுங்களேன், அது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும். ஏன் உங்களுக்கும் நிச்சயமா சந்தோஷத்தை தரும். ஆக பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் இந்த உலகத்துல நாம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பு நமக்கு வந்து ஒரு நல்ல நினைவூட்டலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக செய்திகள் வரவிருக்கின்றன, பொறுமையுடன் இருங்க. திரும்ப நித்யா நான் உங்களுக்கு 6 மணிக்கு மேல சந்திக்கிறேன்.

வணக்கம். மாலை மணி 6, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் அரசியல் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருக்கும் 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கவிருக்கிறது. அடுத்த மாதம் 15 தேதி அது நடப்புக்கு வரும். சுயேட்சை குழு ஒன்று நடத்திய சம்பள மறு ஆய்வின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. குறைந்த மதிப்பீடு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் வருடாந்திர சம்பளம் இப்போது சுமார் 1.1 மில்லியன் வெள்ளி. அதை 1.8 மில்லியன் வெள்ளிக்கு அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் முழுமையான சம்பள உயர்வு உடனடியாக நடப்புக்கு வராது என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறினார். தற்போதைக்கு 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றார் அவர். அதன்படி குறைந்த மதிப்பீட்டு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் சம்பளம் 1.2 மில்லியன் வெள்ளி வரை உயரும். அவர்களின் செயல்திறனையும் பொறுப்புகளையும் பொறுத்து சம்பளம் மாறும் என்று பிரதமர் வாங் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர படித்தொகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது படித்தொகை சுமார் 13,800 வெள்ளி. அது 18,500 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்களின் படித்தொகை சுமார் 5,600 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். சிங்கப்பூரர்களை அரசியல் சேவைக்கு அழைக்க சம்பளத்தை அதிகரிப்பது மிகவும் முக்கியம் என்றார் பிரதமர் வாங். தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் இடையிலான சம்பள இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போனால் அரசாங்க தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்வது சிரமமாகிவிடும் என்று அவர் கூறினார். பிரதமராக பொறுப்பேற்றது முதல் தலைமைத்துவத்தை புதுப்பிப்பது தம்முடைய முதன்மையான கடமை என்று பிரதமர் வாங் கூறினார். அரசியல் பொறுப்பு வகிப்போரின் சம்பளத்தையும் படித்தொகையையும் அதிகரிக்க ஆண்டுக்கு 11.6 மில்லியன் வெள்ளி செலவாகலாம். அரசியல் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அதிகபட்சம் சுமார் 5 மில்லியன் வெள்ளி செலவாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படித்தொகைக்கு சுமார் 6.6 மில்லியன் வெள்ளி செலவாகும் என்று பொதுச் சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சான்சுன் சிங் கூறினார். சம்பளத்தில் மாற்றம் செய்வதால் பல்வேறு பின்னணிகளில் உள்ளவர்களை அரசியலில் சேர ஈர்க்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சிங்கப்பூரில் இணைய விற்பனையாளர்கள் நடமாட்ட சாதனங்களில் எச்சரிக்கை குறிப்புகளை ஒட்டுவது கட்டாயமாகலாம். அதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவின்படி நடமாட்ட சாதனங்களில் எத்தகைய மின்கலன் பொருத்தமாக இருக்கும் என்று குறிப்பிட வேண்டும். இணைய விற்பனையாளர்கள் பொருத்தமில்லாத மின்கலன்களை விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்படும். நடமாட்ட சாதனங்கள் தீப்பிடிப்பதை தவிர்க்க மசோதா முனைகிறது. வாகன பதிவு சட்டங்களை கடுமையாக்கவும் திட்டமிடப்படுகிறது. வாகன பதிவை நீக்கிய உரிமையாளர்கள் இப்போது வாகனத்தை அப்புறப்படுத்த 1 மாத அவகாசம் பெறுகின்றனர். அதை 2 வாரத்துக்கு குறைக்க மசோதா கோருகிறது. சிங்கப்பூரில் வேலையிட மரணங்கள் அதிகரித்துள்ளன. இவ்வாண்டின் முதல் பாதியில் 21 வேலையிட மரணங்கள் ஏற்பட்டன. கடந்த ஆண்டின் அதே காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 18 இருந்ததாக மனிதவள அமைச்சு சொன்னது. இவ்வாண்டின் முற்பாதியில் மாண்டவர்களில் 9 பேர் வாகன விபத்துகளில் சிக்கினர். அவர்களில் 4 பேர் விநியோக ஊழியர்கள். வேலையிடங்களில் சுமார் 310 பேர் கடுமையாக காயமடைந்தனர். வேலையிடத்தில் கடுமையாக காயமடைந்தோரின் வருடாந்திர விகிதத்தை பார்க்கும்போது அது ஆக குறைவு. முதலாளிகள், ஊழியர்கள், பாதுகாப்பு நிபுணர்கள் ஆகியோரின் கடும் உழைப்பை புள்ளி விவரம் பிரதிபலிப்பதாக மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறினார். எனினும் வேலையிட மரணங்கள் கவலை அளிக்கிறது என்றார் அவர். முதலாளிகளும் ஊழியர்களும் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று திரு தினேஷ் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக மனிதவள அமைச்சு கூறியது. சிங்கப்பூரில் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது. முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது அதனை தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை பலப்படுத்த குழு பரிந்துரைகளை முன்வைக்கும் என்றும் அவர் சொன்னார். துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபத்து ரஹ்மான் டவுத் ஆகிய இருவரும் குழுவை வழிநடத்துவர். 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மேலும் வலுப்படுத்த முடியுமா என்பதில் குழு கவனம் செலுத்தும் என்று திரு ஜக்கி சொன்னார்.
பள்ளி வாசல்களில் மட்டுமல்லாமல் சமய பள்ளிகளிலும் அது ஆராயப்படும். அண்மையில் பதிவு செய்யப்படாத சமய போதகர் இரண்டு சிறுவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார். அந்த வழக்கில் அவருக்கு 27 ஆண்டு 10 மாத சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதிக்கப்பட்டன. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் தொடர்ந்து நிறுவனத்தின் சொந்த நிதியில் மேற்கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறுகிறது. டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து ஏர் இந்தியா 1.5 பில்லியன் டாலர் நிதி உதவி கேட்டிருப்பதாக சென்ற மாதம் தகவல் வெளியானது. அதையடுத்து ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதலீடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஏர் இந்தியா குழுமத்தில் அது 25.1% பங்கு வைத்துள்ளது. ஏர் இந்தியாவின் உருமாற்றத்திற்கு பல ஆண்டுகளாகும். அது சிக்கலானது என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஏர் இந்தியாவின் நீண்டகால உருமாற்றத்திற்கு ஆதரவளிப்பதில் டாடா சன்ஸும் எஸ்ஐஏயும் உறுதியாக இருப்பதாய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தெரி இஷ்மேன் திரையிலிருந்து ஏ ரஹ்மானின் இசையில் பாடலை கேட்டோம். எல்லா கண்ணுங்களா செல்லங்களா எங்க இருக்கீங்க? வானொலி பக்கமாகவே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நித்யா நான் உருமாற போகிறேன். இன்றைக்கு என்ன விலங்கு, என்ன உணவுப் பொருள், என்ன பொருள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறீங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேகமூட்டமாக இருக்கும் இன்றிரவு அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. ஆனால் நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெரிச்சு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வர வர தினசரி செலவு அதிகரிச்சுகிட்டே போகுது.
4: சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடுங்கிறதால உலக நடப்புகள் நம்மள பல விதங்கள்ல பாதிக்கலாம். ஆனா நல்ல வேளையா அதை சமாளிக்க அரசாங்கம் நமக்கு துணையா இருக்கு.
3: பட்ஜெட் 2026 வாழ்க்கை செலவின சிறப்பு தொகை வர இருப்பதா கேள்விப்பட்டேன்.
4: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தை கருத்துல கொண்டு ஆதரவு வழங்கும் வகையில ஏப்ரல் மாதத்துல இது மேம்படுத்தப்பட்டுச்சு. தகுதியுள்ள சிங்கப்பூர்களுக்கு இந்த மாதம் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை கிடைக்கும். இது முன்பு 200 வெள்ளி முதல் 400 வெள்ளி வரையிலான தொகையை விட அதிகம்.
3: நல்லதுதான். இதுக்கு நாம விண்ணப்பிக்கணுமா?
4: தேவையே இல்ல. நீங்க தகுதி பெறுபவரா இருந்தா உடனே கிடைக்கும். தொகை கிடைப்பதற்கு முன்னாடியோ கிடைச்ச பிறகோ குறுஞ்செய்தி மூலம் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படும்.
5: செப்டம்பர் 9 முதல் 2.4 மில்லியன் சிங்கப்பூரர்களுக்கும் அதிகமானோர் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை செலவின சிறப்பு தொகையை பெறுவர். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/special-payment.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
7: மஞ்சள்
3: தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்கர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்
0: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஊதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவற விடாதீர்கள். இன்றை கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
0: மாஸ்க் படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் குமாரின் இசையில் ஆண்டனி தாசன் சுபலாசினி கொண்டு வந்த பாடல நாம கேட்டுங்க. இனி காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் லீசா இது உங்களுக்காக. இந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல, அது மட்டும் இல்லாம ஒன்னு ரெண்டு மூணு அங்கமும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதற்கு முன்பாக
2: போக்குவரத்து நிலவரம்.
0: சிங்கப்பூர்ல போக்குவரவு சீராக இருக்கிறது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown Eastdale. Masala Coffee Live in Singapore, The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
6: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
0: பொத்தானை அழுத்தி விட்டேன், இன்றொரு உணவாக நான் மாறிவிட்டேன். இன்றைக்கு ஒரு பறவையோ கடல் வாழ் உயிரினமோ இல்லாம ஒரு உணவு பண்டமாக நான் மாறி இருக்கின்றேன். 1900 இந்த காலகட்டத்தில் நான் பிறந்தேன். கொஞ்ச நேரத்தில் நானே குழம்பிட்டேன். 1900s 1900 அந்த காலகட்டத்தில் தான் நான் பிறந்தேன். அதுதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, என்னுடன் சேர்த்து புகழ்பெற்ற ஒரு உணவோட மற்றவர்களுக்கு பரிமாறுவாங்க. அந்த புகழ்பெற்ற உணவு எல்லாருக்கும் பிடிக்கிற உணவு தான். ஆனால் அதற்கு முன்பே நான் புகழ் பெற ஆரம்பிச்சேன். அதற்கு முக்கியமான காரணம், அந்த காரணம் 3வது குறிப்புங்க. அந்த புகழ்பெற்ற உணவை ஒரு குவளையிலையோ இல்லை ஒரு தட்டுல பரிமாறினாங்க. ஆனா என்னாச்சுன்னா, இந்த ஒரு கடையில அந்த தட்டு முடிஞ்சிருச்சு. சரியா, அந்த தட்டு இல்லாத காரணத்தால தான் நான் உருவானேன். நான் யார் என்பதுதான் கேள்வி. 9678 என்ற எண்ணுக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவேங்க. சரியா, மீண்டும் அந்த 3 குறிப்புகளை நான் சொல்றேன். 1900 காலகட்டத்தில் நான் பிறந்தேன். 1900s நான் பிறந்தேன். இரண்டாவது குறிப்பு, ஒரு புகழ்பெற்ற உணவு எல்லாருக்குமே பிடித்த ஒரு உணவோடு சேர்த்து தான் என்னையும் வந்து பரிமாறுவாங்க. அந்த உணவை ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குவளையிலோ அல்லது ஒரு மங்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, தட்டில் வந்து பரிமாற ஆரம்பித்தாங்க. அது வந்து ஒரு கடையில் முடிஞ்சிருச்சு. அதனால என்ன உருவாக்குனாங்க அதோட சேர்த்து கொடுக்கறதுக்கு. ஆக என்ன வந்து உருவாக்குன பிறகு அந்த புகழ்பெற்ற எல்லாருக்கும் பிடிக்கிற அந்த உணவுக்கு முன்பே நான் புகழ் பெற ஆரம்பிச்சிட்டேன். நான் யார் என்பதுதான் கேள்வி. வாங்க பதில தெரிவிங்க. 9678 என்று எனக்கு குரல் பதிவு செய்தி அனுப்புவீங்க.
8: புத்தி கொஞ்சம்

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி, 1 யூரோ 1.48 வெள்ளி, 1 ஸ்டெர்லிங் பவுன் 1.72 வெள்ளி, 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 20 காசுங்க.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.

0: திரையிலிருந்து டி இமானின் இசையில் பாடலை கேட்டோம். நேர்கள் பலரும் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. நித்யா, நீங்க இந்த பொருளா இந்த உணவு பொருளா அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. நான் இன்றைக்கு மாறி இருக்கும் அந்த உணவு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக வாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: மாலை 6:34 ஆகிறதுங்க. ஜோஹரை நோக்கி செல்லும் உட்லண்ட் சாலை போக்குவரவு நெரிசலோ நெரிசலுங்க. அதுவே பிகே நோக்கி செல்லும் உட்லண்ட் சாலையிலும் அங்க போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவா செகண்ட் லிங் அந்த பாதையிலும் போக்குவரவு நெரிசலோ நெரிசல். பார்த்து பத்திரமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
5: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.
0: சற்று முன்பாக 3 குறிப்புகளை வழங்கியிருந்தேன். அதற்கு நம்ம நேர்கள் என்னென்ன பதில்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து ராணி சொல்றாங்க, நித்யா நீங்க ஒரு பரிட்டோ அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக நேயர் புஷ்பா செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹேம்பர்கருடைய அந்த ரொட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புஷ்பா உங்களை மாதிரியும் ஜஸ்மின் ஹேம்பர்கர் ரோட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாய்லேஷ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேக்கலாம்.
6: My needs is it pizza.
0: பீட்சா, அதாவது ஒரு பொருளோட சேர்த்து பரிமாறும் இன்னொரு பொருள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால ஹேம்பர்கர் ரொட்டி, அப்புறம் பீட்சா மாவு, அந்த ரொட்டி, அதெல்லாம் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. நல்ல முயற்சிங்க. வேற என்னென்ன பதில்கள் வந்திருக்கின்றன அப்படின்னு லேசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க சிந்து ரமணன் செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, கேட்கலாம்.
7: வணக்கம். சரியான விடை ஐஸ்கிரீம் கோன் நினைக்கிறேன்.
0: ஐஸ்கிரீம் கோன் அப்படிங்கிற இந்த பதில் சரியான பதிலா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல. அதற்கு முன்பாக நம்ம முத்துக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார். அவரும் கோன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்றாரு. இவையெல்லாம் சரியான பதிலா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக மெய்யாத மான்திரையிலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில காக்கா பாலா கொண்டு வரும் பாடலை கேட்போம். இது டீ கடை.
8: தேடி வருவேன் எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன் என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல் நே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: சொல்ல சொல்ல கப்புல்ல பாயாசம்
1: கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீர் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சாயா வாழ்க்கையே கேத்து.

மாலை 9:00 உங்களுக்காக டீ கடை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை 4:00 உங்களுக்காக நிகழ்ச்சி தனியாக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா சற்று முன்பாக 3 குறிப்புகளை வழங்கி இன்றைக்கு நான் ஒரு உணவு பண்டமாக மாறியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. மீண்டும் அந்த 3 குறிப்புகள், 1900 காலகட்டத்தில் நான் பிறந்தேன், என்ன கண்டுபிடிச்சாங்க, அதுதான் முதல் குறிப்பு. என்ன கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான காரணம், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு உணவு, நான் கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு உணவை குவளைகளையோ தட்டுகளிலோ ஆரம்பத்துல அவங்க பரிமாறினாங்க சில கடைகள்ல. அந்த தட்டுகள் முடிஞ்சு போக என்ன உருவாக்குனாங்க வேற வழி இல்லாம. ஆக அந்த பிரபலமான உணவு பண்டத்தோட என்னையும் சேர்த்து மக்களுக்கு அவங்க பரிமாறியதால அந்த உணவு பண்டம் பிரபலம் ஆகிறதுக்கு முன்பாகவே நான் பிரபலம் ஆகிட்டேன், நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு சரியான பதில்களை நம்ம நேர்கள் உசேன், சாமுவேல், சிவபாலன், கேரலைன், ஹீரா, தேவராஜ், எஸ், முத்துக்குமார், திருமாவளவன், சிந்து, ரமணன், பாண்டி, குமரன், ரபி, முகமத் என பலரும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துகள். பாயாசம், இலை அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா அடிதான். மீண்டும் நீங்க முயற்சி செஞ்சு பதில சொல்லலாங்க, இன்னும் நேரம் இருக்கிறது. ஏன்னா சரியான பதில நான் இன்னும் சொல்லல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். அந்த உணவு பண்டம் என்ன, நான் என்னவா மாறி இருக்கேன், அதை தெரிஞ்சுக்கணும். வானொலி பக்கமாகவே இருங்க, இது டீ கடை.

0: பாடலை கேட்டோம். ஷான் ரோல்டனின் இசையில் பாவ பாண்டி திரையிலிருந்து அந்த பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சரியான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்.
0: சிங்கப்பூர்ல போக்குவரத்து சீராக இருக்கு. அதுவே ஜோஹரை நோக்கி செல்லும் வுட்லண்ட் சாலையும் பிகே நோக்கி செல்லும் வுட்லண்ட் சாலை இந்த இரு வழி பாதைகள்ல போக்குவரவு நெரிசலோ நெரிசலுங்க. துவா செகண்ட் லிங் இந்த பகுதியிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரியான பதில சற்று முன்பாக யாரா சொல்லியிருந்தீங்க அப்படிங்கறத நான் அறிவிச்சிருந்தேன். நம்ம ராதகுமாரியும் சரியான நேரத்துல நீங்க பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துகள். ஆக சரியான பதில நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம வைஷ்ணவி புதிய நேராக இருக்கிறீங்க. நீங்க தான் முதல்ல குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்க, அதனால வைஷ்ணவி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். அந்த புகழ்பெற்ற உணவு வந்துட்டு ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்ல, அது
0: ஐஸ்கிரீம் கோன் என்பதுதான் சரியான பதில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐஸ்கிரீம் வந்து அதுதான் புகழ் பெற்ற ஒரு உணவு இல்லையா. அந்த ஐஸ்கிரீம் புகழ் பெறுவதற்கு முன்பாகவே நான் புகழ் பெற ஆரம்பிச்ச அதுக்கு முக்கிய காரணம், ஐஸ்கிரீமை பரிமாறுறதுக்கு எந்த ஒரு தட்டோ குவளையோ அல்லது மங்கு தட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத அந்த ஒரு காரணத்தால தான் என்ன உருவாக்குனாங்க. அதுவும் எப்படி, மாவும் சர்க்கரையும் சேர்த்து தயாரித்த எண்ணெய் கூறாக உருட்டியிருக்காங்க ஒரு கோன் மாதிரி. இந்த மாதிரி அந்த வேஃபர் கோன் அந்த பிஸ்கெட்டை அவங்க உருட்டுனதால அதுல ஐஸ்கிரீம் சேர்த்து பரிமாறும் போது அந்த ஐஸ்கிரீம் கீழே சொட்டாது. பல வியாபாரிகளுக்கு நான் எவ்வளவு உதவியா இருக்கேன் தெரியுமா, தட்டு வாங்க தேவையில்ல, குவளை வாங்க தேவையில்ல, என்ன உருட்டி ஐஸ்கிரீம் வச்சு மத்தவங்களுக்கு பரிமாறுனீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல அந்த வேஃபர் கோனையும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம்ல. 1900 காலகட்டத்துல கோன் ஐஸ்கிரீம் அந்த கோன் இருக்கு இல்லையா, அது செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் கருவிகளை வச்செல்லாம் செஞ்சாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல 1 மணி நேரத்துக்குள்ள 1000 ஐஸ்கிரீம் கோன் செய்ய முடியுங்க. அதற்குண்டான தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப சாதாரண கோன் இல்லாம அந்த கோன்ல சர்க்கரையும் சில நேரத்துல ஐசிங் அப்புறம் அந்த சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி கடலை வகைகள் இந்த மாதிரி நிறைய சேர்த்து இப்போது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஐஸ்கிரீம் பல பேருக்கு பிடிச்சாலும் அந்த ஐஸ்கிரீமுக்கு முன்பாகவே நாம புகழ் பெற ஆரம்பிச்சிட்டோம்ல, அது சரி. கோன் ஐஸ்கிரீம் அந்த கோனுக்கு ஏதாவது ஒரு பாடல் தேடலான்னு பார்த்தா எனக்கு இந்த பாடல் தான்

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: வணக்கம். 7:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் வாசிப்பது ஹர்னிதா. சிங்கப்பூரில் அரசியல் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருக்கும் 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கவிருக்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி அது நடப்புக்கு வரும். சுயேட்சை குழு ஒன்று நடத்திய சம்பள மறு ஆய்வின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. குறைந்த மதிப்பீட்டு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் வருடாந்தர சம்பளம் இப்போது சுமார் 1.1 மில்லியன் வெள்ளி. அதை 1.8 மில்லியன் வெள்ளிக்கு அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் முழுமையான சம்பள உயர்வு உடனடியாக நடப்புக்கு வராது என்று பிரதமர் லாரன்ஸ் ஹோங் கூறினார். தற்போதைக்கு 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றார் அவர். அதன்படி குறைந்த மதிப்பீட்டு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் சம்பளம் 1.2 மில்லியன் வெள்ளி வரை உயரும். அவர்களின் செயல்திறனையும் பொறுப்புகளையும் பொறுத்து சம்பளம் மாறும் என்று பிரதமர் வாங் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர படித்தொகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது படித்தொகை சுமார் 13,800 வெள்ளி. அது 18,500 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்களின் படித்தொகை சுமார் 5,600 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். சிங்கப்பூரர்களை அரசியல் சேவைக்கு அழைக்க சம்பளத்தை அதிகரிப்பது மிகவும் முக்கியம் என்றார் பிரதமர் வாங். தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கும் இடையிலான சம்பள இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போனால் அரசாங்க தலைமைத்துவத்தில் மாற்றம் செய்வது சிரமமாகிவிடும் என்று அவர் கூறினார். பிரதமராக பொறுப்பேற்றது முதல் தலைமைத்துவத்தை புதுப்பிப்பது தம்முடைய முதன்மையான கடமை என்று திரு வாங் கூறினார். அரசியல் பொறுப்பு வகிப்போரின் சம்பளத்தையும் படித்தொகையையும் அதிகரிக்க ஆண்டுக்கு 11.6 மில்லியன் வெள்ளி செலவாகலாம். அரசியல் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அதிகபட்சம் சுமார் 5 மில்லியன் வெள்ளி செலவாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் படித்தொகைக்கு சுமார் 6.6 மில்லியன் வெள்ளி செலவாகும் என்று பொது சேவைகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சாஞ்சுன் சிங் கூறினார். சம்பளத்தில் மாற்றம் செய்வதால் பல்வேறு பின்னணிகளில் உள்ளவர்களை அரசியலில் சேர ஈர்க்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சிங்கப்பூர் வர்த்தகங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய பெரிய அளவில் தற்காலிக வரி ஊக்குவிப்புகள் பெறக்கூடும். நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட ஒரு மசோதா அதற்கு வழிவகுக்கும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிறுவனங்கள் 400 விழுக்காடு வரை வரி கழிவை பெறலாம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் உட்பட பயிற்சி மேம்பாட்டு ஆகியவற்றில் முதலீடு செய்யும் நிறுவனங்களும் பயன்பெறலாம். சிங்கப்பூரில் இணைய விற்பனையாளர்கள் நடமாட்ட சாதனங்களில் எச்சரிக்கை குறிப்புகளை ஒட்டுவது கட்டாயமாகலாம். அதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவின்படி நடமாட்ட சாதனங்களில் எத்தகைய மின்கலன் பொருத்தமாக இருக்கும் என்று குறிப்பிட வேண்டும். இணைய விற்பனையாளர்கள் பொருத்தம் இல்லாத மின்கலன்களை விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்படும். நடமாட்ட சாதனங்கள் தீப்பிடிப்பதை தவிர்க்க மசோதா முனைகிறது. வாகன பதிவு சட்டங்களை கடுமையாக்கவும் திட்டமிடப்படுகிறது. வாகன பதிவை நீக்கிய உரிமையாளர்கள் இப்போது வாகனத்தை அப்புறப்படுத்த 1 மாத அவகாசம் பெறுகின்றனர். அதை 2 வாரத்துக்கு குறைக்க மசோதா கோருகிறது. சிங்கப்பூரில் வேலையிட மரணங்கள் அதிகரித்துள்ளன. இவ்வாண்டின் முதல் பாதியில் 21 வேலையிட மரணங்கள் ஏற்பட்டன. கடந்த ஆண்டின் அதே காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 18 இருந்ததாக மனிதவள அமைச்சு சொன்னது. இவ்வாண்டின் முதல் பாதியில் மாண்டவர்களில் 9 பேர் வாகன விபத்துகளில் சிக்கினர். அவர்களில் 4 பேர் விநியோக ஊழியர்கள். வேலையிடங்களில் சுமார் 310 பேர் கடுமையாக காயமடைந்தனர். வேலையிடத்தில் கடுமையாக காயமடைந்தோரின் வருடாந்திர விகிதத்தை பார்க்கும்போது இது ஆக குறைவு. முதலாளிகள், ஊழியர்கள், பாதுகாப்பு நிபுணர்கள் ஆகியோரின் கடும் உழைப்பை புள்ளி விவரம் பிரதிபலிப்பதாக மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் கூறினார். எனினும் வேலையிட மரணங்கள் கவலை அளிக்கிறது என்றார் அவர். முதலாளிகளும் ஊழியர்களும் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என்று திரு தினேஷ் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக மனிதவள அமைச்சு கூறியது. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் தொடர்ந்து நிறுவனத்தின் சொந்த நிதியில் மேற்கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியிருக்கிறது. டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து ஏர் இந்தியா $1.5 billion நிதி உதவி கேட்டிருப்பதாக சென்ற மாதம் தகவல் வெளியானது. அதையடுத்து ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதலீடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஏர் இந்தியா குழுமத்தில் அது 25.1% பங்கு வைத்துள்ளது. ஏர் இந்தியாவின் உருமாற்றத்திற்கு பல ஆண்டுகளாகும். அது சிக்கலானது என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஏர் இந்தியாவின் நீண்டகால உருமாற்றத்திற்கு ஆதரவளிப்பதில் டாடா சன்ஸும் எஸ்ஐயும் உறுதியாக இருப்பதாய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது.
0: சொல்லும் பொருளும் பேட்டரி மின்கலன். மின்கலனை மிதமிஞ்சி மின்னூட்டம் செய்தால் அது வெடிக்கும் அபாயம் ஏற்படலாம். பேட்டரி மின்கலன்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: 7 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம் டீ கடை நிகழ்ச்சியில. இதமான ஒரு பாடலை கேட்டோம் சற்று முன்பாக. புதியதொரு பாடல், அன்பில் அவன் திரையிலிருந்து. அந்த பாடல் உங்களை மகிழ்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. அசோக் செல்வன் புதியதொரு படத்தில் அவர் நடிக்கிறாரு. அவரோட பிரீத்தி முகுந்தன், ஆமாம், டக்குனு பெயர் எடுக்கிறது ஜாபகம் இல்லை, ஆமாம், பிரீத்தி முகுந்தன் அவரோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த பாடலின் காட்சியும் பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இயல்பாகவும் எடுத்திருந்தாங்க. முடிந்தால் அந்த பாடல் காட்சியை நீங்கள் வந்து நேரம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, காத்திருக்கும் பாடல்களின் லேசான ஒரு முன்னோட்டம் உங்களுக்காக.
4: ரோஜா ரோஜா
3: ல இடம்பெற்ற இந்த இதமான பாடல் காத்துட்டு இருக்கு. மஜா திரையிலிருந்து இந்த பாடல் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவும் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஆரோக்கிய குறிப்பும் காத்துட்டு இருக்கு. அந்த குறிப்பை நீங்க சற்று முன்பாக தவற விட்டுருந்தீங்கன்னா மீண்டும் அந்த குறிப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. இதை எல்லாமே நீங்க டீ கடை நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க, இது டீ கடை.
5: COE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் நெஞ்ச வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்ச வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்ச காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: மதுரையோட மனமோ ருசியோ, ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: ஆரோக்கிய குறிப்பு.
3: உண்மையா சொல்லுங்க, தூங்கலனா உங்களுடைய விழிகள் இப்படிதான் பாடுமா? எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிலாம் பாடும். ஏன்னா தூக்கம் இல்லாத விழிகள் விழித்திருக்கிறதுக்கு கஷ்டப்படும், நம்மளுடைய கவனமும் குறையும். இதனால அன்றைய நாள் முழுக்க நம்ம உருன்னு இருப்போங்க. அதனால நல்ல தூக்கத்தின் தரத்தை எப்படி நம்ம கொண்டு வரலாம், தூக்கத்துக்கான ஒரு சில சுகாதார குறிப்புகள் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவதாக, நீங்க தூங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கைபேசியோ தொலைக்காட்சியோ அந்த ஸ்கிரீன் திரைகள் இருக்கும் எந்த கருவியோ நீங்க கையில எடுக்க கூடாது, பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக வானொலி கேளுங்க, புத்தகம் படிங்க. இரண்டாவதாக, உங்களுடைய அறை ரொம்ப சூடா இருந்ததுன்னா உங்களுக்கு எழுதல தூக்கம் வராதுங்க. அதற்கு பதிலாக 23-25 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அதை வச்சுக்க சொல்றாங்க. மூன்றாவது ரொம்ப முக்கியமானதுங்க, 3 மணிக்குள்ள காபி தேநீர் குடிக்கிறத நீங்க நிறுத்தணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் டீ கடையில டீ குடிங்க, டீ குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக இன்னையில இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, டீ கடையில பாடல கேளுங்க, ஆனா 4 மணிக்கு மேல டீ எல்லாம் குடிக்க கூடாது, சரியா? ஏன்னா அப்படி காபி அல்லது தேநீர் நீங்க குடிச்சீங்கன்னா அதுல கேஃபீன் இருக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இத உங்களுடைய தூக்கத்தை எழுதல வர வைக்கிறதுக்கு உதவும். இன்றைய குறிப்புகளை இன்றிரவு நீங்க செய்துதான் பாருங்களேன்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
2: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
2: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
3: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ, திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
2: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: மக்கள் அதிகம் விரும்பியதால் பீட்சா ஹாட்டின் 10 வெள்ளி பீட்சா சலுகை மீண்டும் வந்துவிட்டது. சுட சுட ருசியான ஒரு பெரிய அளவு பீட்சா வெறும் 10 வெள்ளிதான். 25 வெள்ளியை நீங்கள் சேமிக்கலாம். நாவூர வைக்கும் பாபக்யூ சங்கி சிக், சிக் ஹேம் அண்ட் ஷ்ரூம், ஊதா லக்ஸா என உங்களுக்கு பிடித்த சுவைகளில். இச்சலுகை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைகளில் மட்டும்தான், குறுகிய காலத்திற்கு மட்டும். தவறவிடாதீர்கள், இன்றைய கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 2 பீட்சாக்களை மட்டும் வாங்கலாம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. பகுதி, அதாவது பாசரிஸ், டெம்பரிஸ் இந்த பகுதியில இலையுதிர் காலத்தை முன்னிட்டு பிள்ளைகளுக்காக பபிள் பார்ட்டி, லண்டன்ஸ் இலையுதிர் கால விழாவை முன்னிட்டு கதை நேரங்கள் என பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பபிள் பார்ட்டி இது செப்டம்பர் 5-7 வரைக்கும், செப்டம்பர் 12-13 இந்த தேதிகள்ல மாலை 6:30-7 இரவு 9:30-9:30 இடம்பெறும். இங்க நீங்க நடனங்கள், ஜகலிங் போன்ற பிள்ளைகளை உற்சாகம் படுத்தக்கூடிய பல நடவடிக்கைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகளை நீங்க சென்ட்ரல் கேட்வே அப்படிங்கிற கட்டிடத்தின் 2வது மாடியில எதிர்பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, பாசிரிஸ் வட்டாரத்துல குடியிருக்கும் நம்ம நேயர்களுக்கு பாசிரிஸ் பேரங்காடிக்கு வெளியில, அதாவது பாசிரிஸ் மால் இதற்கு வெளியில இலையுதிர் கால விழாவை முன்னிட்டு வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் என அந்த இடத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை நீங்க பாசிரிஸ் மால் 2வது மாடி சென்ட்ரல் கிரீன்வே இந்த பகுதியில நீங்க சென்று பார்க்கலாம், படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது முற்றிலும் இலவசம். இந்த வார இறுதி நாட்கள் குறிப்பாக செப்டம்பர் விடுமுறை காலகட்டத்தின் போது என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகளை கலந்து கொண்டு உங்களுடைய செப்டம்பர் மாத காலத்தை நல்ல ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். தூண்டும்
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9:00.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 Serangoon Road, Singapore.
0: 7:36 ஆயிடுச்சு.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: ஜோஹோ பாருக்கு பயணம் செய்யணும்னு இப்ப நீங்க திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த திட்டத்தை என்றால் ஜோஹரை நோக்கி செல்லும் வுட்லண்ட் சாலை போக்குவரவு நெரிசலோ நெரிசலாக இருக்கிறது. அதே போல துவா செகண்ட்லிங்லும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாஸ் செக் பாயிண்ட் BK நோக்கி செல்லும் வுட்லண்ட் சாலை அதுலயும் போக்குவரவு நெரிசலாக இருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு?
6: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
5: அப்ப பொலிவான சருமத்திற்கு
6: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
5: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
6: அப்பப்பாவை ஈடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
7: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.

0: இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா ஒலிச்சதுன்னா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: ஒலி 9:08
4: சினிமா சினிமா
5: நடிகர் மம்முட்டி புதியதொரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்தின் பெயர் ஓம். இந்த படத்துல நடிக்கும் கதாபாத்திரங்களின் சின்ன முன்னோட்டங்கள் ட்ரெய்லர்ஸ் ஒவ்வொன்றாக சமூக வலைதளத்துல பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாதங்களுக்கு முன்பாக தனுஷுடைய ட்ரெய்லர் வெளிவந்தது. நேற்று சுட சுட மம்முட்டியுடைய கதாபாத்திரம் அந்த படத்துல பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரை மக்கள் பலரும் பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மம்முட்டிய நாம வந்து ஒரு மென்மையான ஒரு ஹீரோவா நம்ம பார்த்திருக்கலாம். மலையாள படங்களை அவர் வெளுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமி எழுதியிருக்காரு, இயக்கியிருக்காரு. இந்த படம் கூடிய விரைவில் அக்டோபர் மாதத்துல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வெளியிடப்பட்ட மம்முட்டியின் கதாபாத்திரத்தின் ட்ரெய்லர் ஒரு பகுதி இது உங்களுக்காக.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE Woodlands Exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி.

0: பொருட்களை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேகமூட்டமாக இருக்கும் இன்று இரவு. நாளைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னெச்சரிக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை டீ கடை ஆதரவு

0: நலம் தரும் தினம் ஆர்.கே.ஜி. நெய்.
1: மீண்டும் ஒரு ஃபிளாஷ்பேக். இன்றைக்கு நம்ம டீ கடை நிகழ்ச்சிய உலக அழகி தனுசியா செட்டி, இவங்க மலேசியாவை சேர்ந்த ஒரு இந்திய பெண், உலக அழகி போட்டியில பங்கு பெற்று மூன்றாவது இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அழகான செய்தியோட நாம டீ கடைய துவக்கி வச்சிருந்தோம். 5 மணிக்கு மேல தொலைபேசிக்கான ஒரு நாளை அனுசரிச்சு தொலைபேசியை பற்றி பல விஷயங்களை நம்ம கலந்து பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த காலகட்டத்துல யாராவது உங்களுக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டாங்கன்னா அது உங்களுக்கு எரிச்சல் கொடுக்குமா, இல்ல எனக்கு குறுஞ்செய்தியே போதும் நித்யா அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியே யாராவது உங்களுக்கு தொலைபேசி வழியாக அழைச்சு அதை நீங்க அந்த அழைப்பை எடுப்பீங்கன்னா அது யார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேர்கள் பலரும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 1, 2, 3 அங்கத்துல எப்போதும் போல ஒரு பறவையாக மாறாம இன்றைக்கு இனிப்பான ஒரு உணவு தின்பண்டமாக மாறி இருந்தேன், ஐஸ்கிரீம் கோனாக மாறி 3 குறிப்புகளை கேட்டு நம்ம நேர்களும் சாமர்த்தியமாக அதற்கு பதிலும் சொல்லியிருந்தீங்க. சற்று முன்பாக செப்டம்பர் விடுமுறை காலகட்டத்தின் போது இலையுதிர் கால விழாவை முன்னிட்டு பல நடவடிக்கைகள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இலவசமாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்க பிள்ளைகளையும் அழைத்து செல்வதாக சொல்லி பல தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். சினிமா அங்கத்துல ஓம் திரைப்படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நித்யா நானும் விடைபெற நேரம் வந்தாச்சுங்க. நாளைக்கும் நித்யா தனந்தனியாக டீ கடை நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறேன். இன்னும் 1.5 வாரங்களுக்கு தான் நான் இப்படி, அதுக்கப்புறம் நம்ம தலைவி வந்துருவாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நாளைக்கு நிகழ்ச்சி படைக்க வந்து விடுவேன். 4 மணிக்கு நீங்களும் வர தவறாதீங்க. இப்போது டாடா பாபாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி பேபி நித்யா, இது டீ கடை.

0: வணக்கம். இரவு மணி 8, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழில். சிங்கப்பூரில் அரசியல் பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருக்கும் 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கவிருக்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி அது நடப்புக்கு வரும். சுயேட்சை குழு ஒன்று நடத்திய சம்பள மறு ஆய்வின் பரிந்துரைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. குறைந்த மதிப்பீட்டு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் வருடாந்திர சம்பளம் இப்போது சுமார் 1.1 மில்லியன் வெள்ளி. அதை 1.8 மில்லியன் வெள்ளிக்கு அதிகரிக்க பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் முழுமையான சம்பள உயர்வு உடனடியாக நடப்புக்கு வராது என்று பிரதமர் லாரன்ஸ் வோங் கூறினார். தற்போதைக்கு 9 விழுக்காடு வரை சம்பளம் அதிகரிக்கப்படும் என்றார் அவர். அதன்படி குறைந்த மதிப்பீட்டு நிலையில் இருக்கும் புது அமைச்சர்களின் சம்பளம் 1.2 மில்லியன் வெள்ளி வரை உயரும். அவர்களின் செயல்திறனையும் பொறுப்புகளையும் பொறுத்து சம்பளம் மாறும் என்று பிரதமர் வோங் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர படித்தொகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது படித்தொகை சுமார் 13,800 வெள்ளி. அது 18,500 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்களின் படித்தொகை சுமார் 5,600 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். பிரதமர் லாரன்ஸ் வோங் தம்முடைய சம்பள உயர்வை தானம் செய்யவிருப்பதாக கூறியிருக்கிறார். அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பிரதமராக இருந்தால் சம்பள உயர்வில் மட்டும் சுமார் 1.4 மில்லியன் வெள்ளி சம்பாதிப்பார். அந்த தொகையை அறநிறுவனங்களுக்கு கொடுக்கவிருப்பதாக திரு வோங் சொன்னார். இது அவருடைய தனிப்பட்ட முடிவு. மற்றவர்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்று பிரதமர் வோங் கூறினார். சிங்கப்பூரில் உள்ள பெரிய தரவு நிலையங்கள் தங்களது பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி நிறுவனங்கள் சேவை தடங்கல்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். அக்கறைக்குரிய சம்பவம் ஏதாவது நடந்தால் அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும். குறைந்தது 10 மெகாவாட் மின்சாரத்தை பயன்படுத்தும் தரவு நிலையங்களுக்கும் கிளவுட் எனும் தகவல் சேமிப்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் அது பொருந்தும். அப்படி சேவை தடங்கல் ஏற்பட்டால் சிங்கப்பூரின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அதிகம் பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தப்படுவதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு சொன்னது. சிங்கப்பூர் வர்த்தகங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய பெரிய அளவில் தற்காலிக வரி ஊக்குவிப்புகள் பெறக்கூடும். நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட ஒரு மசோதா அதற்கு வழிவகுக்கும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிறுவனங்கள் 400 விழுக்காடு வரை வரிக்கழிவை பெறலாம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் உட்பட பயிற்சி மேம்பாட்டு ஆகியவற்றில் முதலீடு செய்யும் நிறுவனங்களும் பயன்பெறலாம். சிங்கப்பூரில் இணைய விற்பனையாளர்கள் நடமாட்ட சாதனங்களில் எச்சரிக்கை குறிப்புகளை ஒட்டுவது கட்டாயமாகலாம். அதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவின்படி நடமாட்ட சாதனங்களில் எத்தகைய மின்கலன் பொருத்தமாக இருக்கும் என்று குறிப்பிட வேண்டும். இணைய விற்பனையாளர்கள் பொருத்தம் இல்லாத மின்கலன்களை விளம்பரப்படுத்துவதும் தடை செய்யப்படும். நடமாட்ட சாதனங்கள் தீப்பிடிப்பதை தவிர்க்க மசோதா முனைகிறது. வாகன பதிவு சட்டங்களை கடுமையாக்கவும் திட்டமிடப்படுகிறது. வாகன பதிவை நீக்கிய உரிமையாளர்கள் இப்போது வாகனத்தை அப்புறப்படுத்த 1 மாத அவகாசம் பெறுகின்றனர். அதை 2 வாரத்துக்கு குறைக்க மசோதா கோருகிறது. சிங்கப்பூரில் இவ்வாண்டின் முதல் பாதியில் ஏற்பட்ட மோசமான வேலையிட விபத்துகள் கட்டுமானத் துறையிலும் உற்பத்தி துறையிலும் நடந்தன. கட்டுமானத் துறையில் அத்தகைய 69 சம்பவங்கள் பதிவானதாக மனிதவள அமைச்சு சொன்னது. உற்பத்தி துறையில் 62 மோசமான வேலையிட விபத்துகள் ஏற்பட்டதாக அது கூறியது. சம்பவங்களில் ஊழியர்கள் மாண்டனர் அல்லது கடுமையாக காயமடைந்தனர். தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க பரிசீலிப்பதாக அமைச்சு கூறியது. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் தொடர்ந்து நிறுவனத்தின் சொந்த நிதியில் மேற்கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியிருக்கிறது. டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து ஏர் இந்தியா 1.5 பில்லியன் நிதியுதவி கேட்டிருப்பதாக சென்ற மாதம் தகவல் வெளியானது. அதையடுத்து ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதலீடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஏர் இந்தியா குடும்பத்தில் அது 25.1 விழுக்காட்டு பங்கு வைத்துள்ளது. ஏர் இந்தியாவின் உருமாற்றத்திற்கு பல ஆண்டுகளாகும். அது சிக்கலானது என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஏர் இந்தியாவின் நீண்டகால உருமாற்றத்திற்கு ஆதரவளிப்பதில் டாடா சன்ஸும் SIAயும் உறுதியாக இருப்பதாய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூர்கள் பலர் முன்வந்துள்ளனர். நிதி திரட்டு, உணவு, உடைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை சேகரிப்பது, நேபாளத்துக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மீட்பு குழுவினருக்கு உதவுவது என பல்வேறு முறைகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நிதி திரட்டை தொடங்கிய சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் இதுவரை சுமார் 4 மில்லியன் வெள்ளி திரட்டியிருக்கிறது. மேலும் கூறினார் சங்கத்தின் நிர்வாகி ஹன்லலா தஸ்னீம்.
1: இந்த நிதியை வச்சு நேபாளத்தில் நம்மளோட துணையாற்றும் நிறுவனங்களோட நேபாள் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்ப நம்மளோட உதவிகளை வழங்குறோம். நிறைய மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. அதனால ஷெல்டர்ஸ்ல அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, உணவு, குடிநீர், தார்பாய்கள், பாய்கள், போர்வை, இதெல்லாமே நம்மளோட துணையாற்றும் நிறுவனங்களுடன் சேர்ந்து சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் வழங்குது.
0: கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பேரிடரில் நேபாளத்தில் சுமார் 1400 பேர் மாண்டனர். 5300க்கும் அதிகமானோரை இன்னும் காணவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தி நாளிதழ். You're listening to Hindi Numbers on only 968.

0: வணக்கம். இரவு மணி 9, மீடியாகோப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரில் அரசியல் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் சம்பளம் 9 விழுக்காடு வரை உயர்த்தப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வோங் அறிவித்துள்ளார். புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 15 ஆண்டுக்கு பிறகு அமைச்சர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. அமைச்சர்களில் 4 நிலை உண்டு: MR4, MR3, MR2, MR1. ஒவ்வொரு நிலைக்கும் சம்பளம் வேறுபடும். 16 அமைச்சர்களில் 10 பேர் MR4 நிலையில் உள்ளனர். மற்ற 6 பேர் உயர் நிலைகளில் உள்ளனர். ஆக குறைந்த MR4 நிலையில் உள்ள அமைச்சரின் தற்போதைய வருடாந்திர சம்பளம் ஏறத்தாழ 1.1 மில்லியன் வெள்ளி. அது இனி சுமார் 1.2 மில்லியன் வெள்ளியாக இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர படித்தொகையில் மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது படித்தொகை சுமார் 13,800 வெள்ளி. அது 18,500 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்களின் படித்தொகை சுமார் 5,600 வெள்ளிக்கு அதிகரிக்கப்படும். சம்பள உயர்வு காரணமாக அரசாங்கத்துக்கு கூடுதலாக ஆண்டுக்கு சுமார் 11.6 மில்லியன் வெள்ளி செலவாகும். பிரதமர் வோங் தம்முடைய சம்பள உயர்வை தானம் செய்யவிருப்பதாக கூறியிருக்கிறார். அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து பிரதமராக இருந்தால் சம்பள உயர்வில் மட்டும் சுமார் 1.4 மில்லியன் வெள்ளி சம்பாதிப்பார். அந்த தொகையை அற நிறுவனங்களுக்கு கொடுக்கவிருப்பதாக திரு வோங் சொன்னார். இது அவருடைய தனிப்பட்ட முடிவு. மற்றவர்களும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்று பிரதமர் வோங் கூறினார். சிங்கப்பூரில் உள்ள பெரிய தரவு நிலையங்கள் தங்களது பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய மசோதா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி நிறுவனங்கள் சேவை தடங்கல்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். அக்கறைக்குரிய சம்பவம் ஏதாவது நடந்தால் அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும். குறைந்தது 10 மெகாவாட் மின்சாரத்தை பயன்படுத்தும் தரவு நிலையங்களுக்கும் கிளவுட் எனும் தகவல் சேமிப்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் சிலவற்றுக்கும் அது பொருந்தும். அப்படி சேவை தடங்கல் ஏற்பட்டால் சிங்கப்பூரின் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் அதிகம் பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தப்படுவதாக தகவல் மின்னிலக்க மேம்பாட்டு அமைச்சு சொன்னது. சிங்கப்பூர் வர்த்தகங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய பெரிய அளவில் தற்காலிக வரி ஊக்குவிப்புகள் பெறக்கூடும். நாடாளுமன்றத்தில் இன்று முன்வைக்கப்பட்ட ஒரு மசோதா அதற்கு வழிவகுக்கும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு நிறுவனங்கள் 400 விழுக்காடு வரை வரிக்கழிவை பெறலாம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனங்கள் உட்பட பயிற்சி மேம்பாட்டு ஆகியவற்றில் முதலீடு செய்யும் நிறுவனங்களும் பயன்பெறலாம். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் முதல் பாதையில் ஏற்பட்ட மோசமான வேலையிட விபத்துகள் கட்டுமானத்துறையிலும் உற்பத்தித் துறையிலும் நடந்தன. கட்டுமானத்துறையில் அத்தகைய 69 சம்பவங்கள் பதிவானதாக மனிதவள அமைச்சு சொன்னது. உற்பத்தித் துறையில் 62 மோசமான வேலையிட விபத்துகள் ஏற்பட்டதாக அது கூறியது. சம்பவங்களில் ஊழியர்கள் மாண்டனர் அல்லது கடுமையாக காயமடைந்தனர். தடுப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க பரிசீலிப்பதாக அமைச்சு கூறியது. இந்தியாவில் செய்யப்படும் முதலீடுகள் தொடர்ந்து நிறுவனத்தின் சொந்த நிதியில் மேற்கொள்ளப்படும் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூறியிருக்கிறது. டாடா சன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து ஏர் இந்தியா 1.5 பில்லியன் டாலர் நிதியுதவி கேட்டிருப்பதாக சென்ற மாதம் தகவல் வெளியானது. அதையடுத்து ஏர் இந்தியா விமான நிறுவனத்தில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதலீடு குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. ஏர் இந்தியா குழுமத்தில் அது 25.1 விழுக்காட்டு பங்கு வைத்துள்ளது. ஏர் இந்தியாவின் உருமாற்றத்திற்கு பல ஆண்டுகளாகும். அது சிக்கலானது என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொன்னது. ஏர் இந்தியாவின் நீண்டகால உருமாற்றத்திற்கு ஆதரவளிப்பதில் டாடா சன்ஸும் SIAயும் உறுதியாக இருப்பதாய் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. நேபாள பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சிங்கப்பூரர்கள் பலர் முன்வந்துள்ளனர். நிதி திரட்டு, உணவு, உடைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை சேகரிப்பது, நேபாளத்துக்கு நேரடியாக சென்று அங்குள்ள மீட்புக் குழுவினருக்கு உதவுவது என பல்வேறு முறைகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நிதி திரட்டை தொடங்கிய சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் இதுவரை சுமார் 4 மில்லியன் வெள்ளி திரட்டியிருக்கிறது. மேலும் கூறுகிறார் சங்கத்தின் நிர்வாகி ஹன்லலா தஸ்னிம்.
1: இந்த நிதியை வச்சு நேபாளத்தில் நம்மளோட துணையாற்றும் நிறுவனங்களோட நேபாள் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதற்கேற்ப நம்மளோட உதவிகளை வழங்குறோம். நிறைய மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க, அதனால் ஷெல்டர்ஸில் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, உணவு, குடிநீர், தார்பாய்கள், பாய்கள், போர்வை, இதெல்லாமே நம்மளோட துணையாற்றும் நிறுவனங்களுடன் சேர்ந்து சிங்கப்பூர் செஞ்சிலுவை சங்கம் வழங்குது.
0: நேபாள பெருவெள்ளம் நிகழ்ந்த 2 நாளுக்குள் அங்கு உதவச் சென்ற அமைப்புகளில் ஒன்று ஹியூமனிட்டி மேட்டர்ஸ். அதை பற்றி சொன்னார் வாரிய உறுப்பினர் திலகா கோவிந்தசாமி.
2: நேபாள் நேஷனல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க தலைமையில் ஒரு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கணும். முன்கள பணியாளர்களுக்கு பல பல சவால்கள் இருந்தன. புதைஞ்சு போன உடல்கள் அதுங்க வந்து சிதைவடையவாக ஆரம்பிச்சுட்டு, அதனால அவங்களுக்கு வந்து நாங்கள் பிபிஇ அதாவது பாதுகாப்பு உடைகளும் சுவாச கருவிகளும் கொடுக்க வேண்டியது இருந்தது.
0: கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பேரிடரில் நேபாளத்தில் சுமார் 1400 பேர் மாண்டனர். 5300க்கும் அதிகமானோரை இன்னும் காணவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் பிரியங்கா பன்னீர்செல்வம். அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த முறை எங்க போயிட்டு வந்தோம், என்ன பஸ் பத்தி பேசிருக்கிறோம், நாங்க மட்டும் பேசலங்க, சில பேர் உங்கள சில பேரை சந்திச்சு நாங்க பேசிருக்கோம்.
1: ஒரு சில நபர்கள்ட்ட நம்ம பேசணும், ரொம்ப கூச்சப்பட்டாங்க, இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிந்த தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும்னு அவசியம் கிடையாது ரஃபி, தெரிஞ்சதான் நம்ம பகிரோம். ஒரு சில வேலைகளை நமக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதனால நம்ம அங்க இருக்கிறவங்க கிட்டே கேட்டோம். நீங்க இங்க இங்கதான் தங்கியிருக்கீங்க, இந்த பேர் தான் எடுக்கிறீங்க, எங்க போகுது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். அந்த காணொலிகள் எல்லாமே கூட விரிவில் வரும், நீங்க வந்து காத்திருந்து நீங்க பாக்கணும்.
0: அதோட நவீன், நீங்க பாருங்க, சில பேர் வந்து அந்த வட்டாரத்துல தான் இருப்பாங்க, என்ன கேட்டாலும் தெரியாது, சந்தை எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது, என்ன பஸ் வருதுன்னு சொன்னா தெரியாது.
1: ஆனா ரொம்ப தைரியமா மார்பத்தட்டி சொல்லுவாங்க, 20 வருஷமா ஏன் என் வாழ்க்கை முழுக்க எங்க தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேள்வி கேட்டு பாருங்க, சில சமயங்களா பதில் வராது.
0: ஆமா, அப்புறம் ஒரு நாள்ல வந்து இவ்வளவு இதை நாங்க திணிக்க முடியுமோ அவ்வளவு திணிச்சு நம்ம வந்து இன்னைக்கு செஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமா,
0: இது எத்தனை பேர் இன்னைக்கு அதான் நம்ம பேச போறோம், எத்தனை பேர் ஒரு நாள்ல எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து முடிச்சிட்டு நாளைக்கு அப்பாடா இருப்போம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. என்னென்ன சேவிங்க ஒரு நாள்ல அதையும் சொல்லுங்க நீங்க.
1: சரி, இதை பத்தி தான் நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு பேச போறோம். அதற்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் காத்துக்கிட்டு இருக்கு, வழக்கமான அங்கங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, அதாவது சுவாரஸ்யமான தகவல் அங்கம், திரை தகவல், மலரும் நினைவுகள், கடைசியாக காதல் பாடல்கள், இது எல்லாமே உங்களுக்காக இன்றைய இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியை காத்துக்கிட்டு இருக்கு.
0: இது உங்களுடைய இரவின் ஆட்டம்,
1: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம், செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை, 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.

0: கல்வனின் காதலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்டோம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில விஜய் யேசுதாஸ் ஸ்ரீ மதுமிதா பாடிய பாடல் அது. அதற்கு முன்பாக ஹாய் திரைப்படத்திலிருந்து ஜென் மார்டினுடைய இசையில அனிருத் அந்த பாடலை பாடியிருந்தாரு. நேரம் இப்பொழுது 9:20 ஆக போகுது. அதனால இப்போது நம்ம போக்குவரத்து நிலவரத்தை பாத்துருவோம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: ஒரு செய்தி மதியம் வந்தது, இன்னும் நடப்புல இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பஸ் சேவை எண் 30201 பெஞ்சூரூர் ரோட்டுக்கும் தேபான் கார்டன்ஸ் கிராசன்ட்டுக்கும் வெஸ்கோஸுக்கும் இடைப்பட்ட சாலையில் வழி மாற்றி விடப்பட்டிருக்கின்றது. அங்கு சாலை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
6: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
7: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
6: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
8: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222 வாரத்தில் 7 நாட்களும்.
0: ஒரு நாள், ஒரே ஒரு நாள்.
2: சரி,
0: எவ்வளவுதான்
2: ஆசைப்படுறீங்க? ஒரு நாள் முதல்வனா?
0: அப்படி கிடையாது, ஒரே ஒரு நாளுக்குள்ளார நீங்க எவ்வளவு வேலையா நீங்க திணிச்சு நீங்க செய்வீங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒரு நாள் நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அடுத்த ஒரு நாள் 2 நாட்களுக்கு நான் ஓய்வா இருக்கலாம்
2: இருக்கலாம்.
0: அப்படிப்பட்ட வேலை என்ன, இது செய்வாங்களா அப்படிங்கறத உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு ஒரு சில பதில்கள் வந்திருக்கு.
2: ஆமா, ஆனா சில வேளைகள்ல நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல நவீன். இன்னைக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம நாளைக்கு நம்ம ஓய்வா இருக்கலாம் அப்படின்னு. ஒன்ன முடிச்சிட்டு இன்னொன்னு வரும், அப்பதான்
0: அப்பதான் நாளைக்கு இன்னொரு வேலை வரும்
2: வரும். அதனால சில பேரு அதை எப்படினாலும் முடிச்சிருவாங்க. அப்படி வந்து சாந்தியா தான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு முடிக்க முடியுமோ ஒரு நாள்ல இந்த இதெல்லாம் தள்ளி போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தள்ளி போடுற பழக்கம் வந்ததுன்னா நீங்க வந்து அதை தள்ளி போட்டுக்கிட்டே போவீங்க.
0: ஒரு நோய் மாதிரி ரஃபி.
2: ஆமா, திடீர்னு எதிர்பாராத ஏதாவது ஒண்ணு வரும்போது இதெல்லாம் அப்படியே வந்து நிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்தம்பிச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பெண்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்களே, பெண்டிங்ல இருக்கும் அதெல்லாம்.
0: ஆக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செய்ய செய்யணும் வந்துகிட்டே இருக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி. ஆனா நீங்க தள்ளி போட கூடாது. நீங்க ஒருவேளை தள்ளி போட்டீங்கன்னா அது கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சாந்தி சொல்லிருக்காங்க.
2: ஆமா சாந்தி, ரொம்ப நன்றிங்க. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். பெரும்பாலானவர்
0: நான்
2: அப்படிதான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு. சரி, நீங்க எப்படி சொல்லுங்க, அதை பற்றி கேட்டு அறிய நாங்கள் ஆவலாக காத்துக்கொண்டிருக்கிறோம்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம இருக்கோம். இன்றைக்கு ஓர் அமெரிக்க டாலர் 1.26 வெள்ளி, ஒரு யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.72 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் 1.34 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 35 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 20 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ்
3: நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நடக்கிறத பாத்துக்கணுமே. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், இப்படி சொல்றவங்களெல்லாம் ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், ஏன் பார்த்துக்கலாம், ஏன் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாங்க. வேலையாக இருக்குமோ ஒரு சமயம், இன்னைக்கு நிறைய வேலை செய்யணுமா அவங்க?
4: இருக்கலாம் தான் ரஃபி, ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பொழுதை, இந்த ஒரு நிமிடத்தை நம்ம நல்லபடியாக கழிக்கணும், ஓய்வாக கழிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கொஞ்சம் தள்ளி போடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
3: சரி, இப்ப இன்னைக்கு ஓய்வா இருக்கிறவங்க நாளைக்கு கூடுதலா வேலை வந்து என்ன பண்ணுவாங்க?
4: அதுதான் நாளைக்கு பத்தி யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியலையா, ரெண்டு விதமா மக்கள் இருக்காங்க, நபர்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கலாம். ஒன்னு வந்து இன்னைக்கே செஞ்சு நாளைக்கு அந்த ஓய்வு பெறலாம், இன்னொன்னு வந்து இன்னைக்கே ஓய்வெடுத்து நாளைக்கு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமா ரெண்டு தரப்பு இருக்காங்க. அதுல நீங்க வந்து கண்டிப்பா இன்னைக்கு புரியுது, நீங்க வந்து இன்னைக்கு வேலை செஞ்சாதான் நாளைக்கு ஓய்வு எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க
3: நினைக்கிறேன். அது ஆனா முன்பெல்லாம் நான் அப்படி இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் இப்படி கிடையாது.
4: நீங்க பாஷா மாறிருந்தீங்களா? சொல்லுங்க.
3: இப்ப ஏன் நீங்க அது வரைக்கும் போனீங்க? நான் என்ன சொல்றேன்னா, முன்பெல்லாம் வந்து வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போடுறது,
4: ஓ ஏ
3: 1.5 வாரம் தள்ளி போடுறது.
4: சரி, அதுக்கு என்ன காரணம்?
3: காரணம் வந்து என்னன்னா, இது பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லாததான் இருக்கணும்.
4: சரி,
3: அது செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கிடையாது. சார், அடுத்த வாரம் செஞ்சுக்குவோம், அடுத்த வாரம்.
4: அது கூட இருக்கலாம் ரஃபி, அதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா எனக்கு அந்த வேலையில விருப்பம் இல்லை, அந்த விருப்பம் இல்லாம நான் செய்யறது வேண்டாம், விருப்பம் செய்யும் போது சரி அதை கொஞ்சம் தள்ளி போடுவோம், எனக்கு அதுல ஆசை இல்லை, ஈடுபாடு இல்லை. ஆனா இதுவே ஒரு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருந்தா நான் உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு இருக்கலாம்.
3: ஆமா, ஆனா நாளடைவுல எனக்கு ஒருத்தர் வந்து என்ன மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.
4: ஒரே ஒருத்தர்,
3: ஒரு நண்பரை நான் சந்திச்சேன்.
4: சரி,
3: அந்த நண்பர் வந்து செய்து முடிக்க வேண்டியத உடனே உடனே செய்து முடிச்சிருவாரு, அந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு, நோய் நோய் நோய் நோய். ஆனா அந்த நொய் நோய் நோய் நோய் வந்து எப்படின்னா,
4: நச்சரிப்பு
3: நச்சரிப்பு அவர் வந்து அதை செய்து முடிக்கணும், செய்து முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன்
4: அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு மனநிமதி வேணும்.
3: ஆமா, ஆக அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இன்னொரு நண்பர்கிட்ட இருந்து தாமதமா போக கூடாது என்பதை கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் 9 மணின்னு சொன்னார்னா 9 மணிக்கு நம்ம அங்க இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க அவரை வந்து ஆக இது எல்லாம் எனக்கு வந்து மக்கள் கற்றுக் கொடுத்ததை அதை நான் எடுத்துக்கிட்டேன், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டேன்.
4: உண்மைதான்.
3: ஆமா,
4: அதாவது பாடங்கள் அப்படிங்கிறது நம்ம சுத்தியே இருக்கு, அந்த நல்ல நல்ல பாடங்களை நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம புகுத்து
3: பயன்படுத்திக்கணும். ஆமா.

0: ஜிதின் ராஜ், சத்யபிரகாஷ், கரிஷ்மா, ரவீந்திரன் மூவருமே சேர்ந்து பாடிய பாடலை நாம கேட்டோம் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில். நேரம் 9:40 நெருங்கிக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை நம்ம பாத்துருவோம்.
1: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாஸ் மற்றும் உட்லண்ட் செக் பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரு வழிகளிலுமே, இரு சுங்கச்சாவடிகளிலுமே போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. பார்த்து பத்திரமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி.
4: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
0: அனுபவம் எப்படி?
4: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
5: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTRக்குள்ள இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
4: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
6: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
7: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: இன்ன குயில் பாடட்டும், நீங்க பாடுறீங்க
1: குக்கு குக்கு குக்கு. யார் அந்த சின்ன குயில் கேளுங்கோ?
2: வேலையை பத்தி சொல்லிருக்கிறீங்க. வேலை வந்து நான் காலையில தொடங்கின வேலையை இப்ப வரைக்கும் நான் இப்பதான் செஞ்சு முடிச்சேன்னு கூட சொல்ல முடியாது. இப்ப தொடர்ந்து வேலை இருந்துகிட்டேதான் இருக்கும். ஒரு நாளும் அதாவது வேலையே செஞ்சிருக்கிறவங்களுக்கு வேலை வந்து முடியவே முடியாது. வேலைன்றது வந்து ஒரு சின்ன கதை கிடையாது, இது ஒரு தொடர் கதை. அது நடந்துகிட்டேதான் இருக்கும். வேலையை நீங்க செஞ்சுதான் இருக்கும், இல்ல நீங்க எல்லாம் எல்லாருமே வேலை செஞ்சுட்டுதான் இருக்கணும். இதை சொல்றேன், சொல்ல நினைச்சேன், வந்து சொல்லிட்டேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: இவங்க கிட்ட பேசணும்னா நினைக்கிற நம்மளும் ராகம் பாட ஆரம்பிச்சிருவோம். நன்றி வணக்கம் பிரதீபா.
0: பாருங்க அவங்க பேசுறதே பாடுற மாதிரி இல்ல.
1: ஆமா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதீபா ரொம்ப நன்றி. வேலை என்பது தொடர் கதைன்னு சொன்னாங்க, நினைக்கிறேன் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு.
0: ஆமா ஆமா, அதாவது நம்ம ஒளி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: அதாவது வேலை பத்தி நம்ம கேட்டிருந்தோம், அவங்க வந்து அவங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க.
0: ரெண்டுல ஒண்ணுதான் ரஃபி, ஒண்ணு ரொம்ப மெதுவா அந்த வேலையை செஞ்சிருக்கணும்.
1: ஆமா,
0: அல்லது அவங்களும் நம்ம சென்ற புண்மாக பேசின மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க
1: அப்படின்னு தான்
0: தோணுது. ரெண்டுல ஒண்ணுதான்.
1: சரி, அடுத்த முறை வந்து செய்து முடித்திருங்க, தொடர்கதையை விடாதீங்க, அது சீரியல் கிடையாது. தொடர்ந்து நினைந்திருங்க, இது உங்களுடைய ஒளி 9:08
0: கேட்டாலே பரவசம்.

0: மாவட்டத்தில் போக்குவரத்து நிலவரம்.
1: சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, பஸ் சேவைகள் தாமதமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, சேவையின் 30201 பெஞ்சூரு சாலை தேபான் கடன்ஸை நோக்கி செல்லும் வழி, தேபான் கடன்ஸ் கிராசன், வெஸ்ட் கோஸ்ட் ரோட்டுக்கு இடைப்பட்ட சாலையில்

0: தாமதத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ் சேவை வந்து கொஞ்சம் தாமதமாக வரும் அப்படின்னு. இன்னொரு இடம் வந்து சேவையை 170 ஆக்ஸ் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 வுட்லண்ட்ஸ் சென்டர் ரோட், இதனை நோக்கி சென்று பிறகு வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் அடையணும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அது வந்து வழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: தங்கத்தையே இன்னும் நகையாகவே பாக்குறோம், நீண்ட கால முதலீடா பார்த்தா? அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தர தங்கம். செய்கூலி இல்லை, அதோட ஜிஎஸ்டி விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198,
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
6: ஆயிரம் வானொலி நிலையங்கள் இருக்கலாம்,
7: உலகத்திலே
6: இருக்கலாம், ஆனா எந்த வானொலி நிலையமும் எங்களுடைய பாட்டை இப்படி கேட்டு போட்டதா எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த நேயரே சொல்லியிருந்தாரு. அவர் வந்து வானொலி பிரியர், சொன்ன நேயர் வந்து வானொலி பிரியர். உலகத்துல உள்ள எல்லா வானொலியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்திருக்கு.
7: ஆமா, இப்ப முன்பு காலத்துல அதெல்லாம் கிடையாது, ஆனா இப்ப வந்து நீங்க எந்த ஒரு நாட்டுல இருக்கிற வானொலி நிலையத்தை கேட்கணும்னு நினைச்சோம் கேட்கலாம், ஆனா பாடல்களை கேட்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. தெரிந்த வரைக்குமே எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம இரவு நாட்டு நிகழ்ச்சியில இந்த 1.5 மணி நேரத்தை உங்களுக்காக நம்ம ஒதுக்கிருக்கோம்.
6: ஒரு நேரத்துல வந்து கடிதம் மூலமா அவங்க எழுதி பாடலை கேட்பாங்க, அது காத்துக்கிட்டு இருக்கணும். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், சில வேளைகள்ல 1 மாசத்துக்கு அப்புறம் தான் வரும் பாடல்.
7: கூட பார்க்க முடியல ரஃபி.
6: ஆமா, அது ஒரு நேரம் இல்லையா, அது ஒரு நேரம் இருக்கும். சிற்றலை வரிசையில வெளிநாட்டுல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து ஸ்ரீலங்கா வானொலியை, சிலோன் வானொலியை கேட்ட மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து சிங்கப்பூர் வானொலியை கேட்டவங்களும் இருக்கிறாங்க, மலேசிய வானொலியை கேட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அண்மையில இன்னொரு நேயர் என்ன சொன்னாங்கன்னா, சில வானொலியில வந்து நாங்க கேக்குறோம் பாடல, அவங்க வந்து பாடல் போட மாட்டாங்க, இங்க பாடல போட மாட்டாங்க, போட்ட பாடலே போடுறாங்க அப்படின்னு. ஆக நம்ம வந்து இங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து, இதை நாங்க வந்து மார்த்தட்டி சொல்லிக்கலாம், நாங்க சிரத்தை எடுத்து அந்த பாடலை தேடி உங்களுக்காக நாங்க ஒலி ஏற்றுவதற்கு எங்களுக்கு சில வசதிகள் இங்க செய்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. 1. 2, எங்க கிட்ட வந்து ஏற்கனவே எங்களோட பேங்க்ல வங்கியில வந்து அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கு, அந்த பாடல்களை எடுத்து போடுறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கு. ஆனா சில நேயர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த நேரத்துல அவங்க எல்லாருமே அறிய பாடல்களை, நாங்க மறந்த பாடல்களை எங்களுக்கு ஞாபகம்
7: நிச்சயமா, எத்தனையோ பாடல்களை வந்து நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினால. ஆக தொடர்ந்து உங்களுடைய பாடல்கள் தான் நம்ம அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம கேட்க போறோம். தாமதிக்காம இன்றைய நிகழ்ச்சியின் இந்த அங்கத்தின் முதல் பாடல் நம்ம கேட்க போறோம். எண்ணம் போல கண்ணன் அப்படிங்கிற ஒரு பாடல், பிசிசில இந்த பாடலை பாடியிருப்பாங்க, பூவும் பொட்டும் திரைப்படத்துல ஆர் கோவர்தனத்தினுடைய இசில.
6: ஆமா, கண்ணதாசன் இயற்றிய பாடல். பாடல, இந்த பாடல் பற்றி ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பாடலை யார் திரைப்படத்துல பாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால இவங்க வந்து ஒரு கவர்ச்சி நடிகையா வந்தவங்க, இவங்க மகளும் நடிச்சாங்க திரைப்படங்கள்ல
7: இந்த படத்திற்கு பிறகு.
6: ஆமா, இவங்க பேர் வந்து ஜோதி லட்சுமி. தெரியாதவங்க இல்ல, சேது படம் பார்த்திருப்பீங்களே நீங்க, விக்ரம் நடிச்சார் இல்லையா, அதுல வந்து காணம் கருங்குயிலை பாடலுக்கு ஆடினவங்க அவங்க.
7: சரி சரி.
6: ஆமா, அப்புறம் கொக்கு சைவ கொக்கு பாடலுக்கு முத்து படத்துல ஆடினவங்களும் அவங்கதான். ஆக அவங்கதான் இந்த பாடலை வந்து திரைப்படத்துல பாடியிருப்பாங்க.
7: இந்த பாடல இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரு ராமா வி. உங்களுக்காக இந்த பாடல் இதோ.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: Maverick Events in production Varangum Masala Coffee live in Singapore The Return Tour இசை ரசிகர்களே 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில் மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா October 10, 7 PM D-Marque Downtown Eastdale Masala Coffee Live in Singapore The Return Tour நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: அடுத்து நாம ஒரு நல்ல விறுவிறுப்பான பாடலை கேட்க போறோம். இந்த பாடல வடிவேலும் பாடியிருப்பார். ரவி
5: படத்துல
4: வந்து அவர் பாடியிருப்பாரு. தேவாவோட இசையில விஜயும் சேர்ந்து இந்த பாடல் பாடியிருப்பாரு. ஆக இரண்டு நடிகர்களும் திரையில இருக்கிற நடிகர்கள் இரண்டு பேருமே பாடியிருப்பாங்க இந்த பாடல. என்ன பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். பகவதி திரைப்படம்னா போடாங்கோ
5: போடாங்கோ.
4: ரசாக் இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காரு. அவர் இந்த பாடல கேட்கும் போது ஏதோ நம்ம லேசா திட்டுற மாதிரி எனக்கு தோணுது
5: அப்படின்னு. அதோட ரசாக்கும் சரி, இன்னொரு நேர் ஃபாரிஸும் சரி, இந்த ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி இரவு நேரத்தை வந்து பகலாக்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க வெள்ளிக்கிழமைகள் அதிகமா பாடல கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பாடல் தான் வெள்ளிக்கிழமை கேட்க.
4: உண்மை உண்மை அமல். இருந்தாலுமே இன்றைக்கு இந்த பாடலை கேட்டிருக்காரு, கேட்டு மகிழ்வோம்.
6: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா,
7: உங்க பேப்ப

0: இந்த விருப்ப பாடல் அங்கத்துல ஒரு சில பேர் வந்து அடிக்கடி வருவாங்க, அன்றாடமே வருவாங்க, ஒரு பாடலை விரும்பி கேட்பாங்க. அதுல ஒருத்தருங்க தான் நம்ம ஜெல்டா சாந்தி.
1: ஆமா, நாங்க யாரையுமே தடுக்கிறது கிடையாது, எல்லாரும் வரலாம், வந்து மறுபடியும் நீங்க பாடல்களை கேட்கலாம். ஆனா புதுசா யாராவது வந்தாங்கன்னா உடனே நம்ம அவங்களுக்கு தான் வந்து முதல் உரிமை கொடுப்போம். அவங்களுக்கு பாடல்களை ஒளியேற்றதுல நாங்க வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டுவோம். ஏன்னு சொன்னா பழச வந்து நாங்க மறக்கல, உங்களையும் நாங்க வந்து லைன்ல வைத்திருப்போம்.
0: இல்ல, இது நம்ம சொல்ல தேவையில்லை ரஃபி. அதாவது இப்படி அன்றாடமே கேட்கிற நேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை மற்றவங்க யாராச்சும் பாட்டு விரும்பி கேட்டிருந்தாங்க, அவங்களோட பாடல் தயவு செஞ்சு நீங்க ஒளியேற்றம் செய்யுங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சா என்னுடைய பாடல ஒளியேற்றுங்க அப்படின்னு கேட்பாங்க.
1: நம்ம நேர்கள் ரொம்ப புரிந்து கொண்டு அவங்க நம்மளுக்கு சொல்ற ஒன்னொன்னு இதுதான், ஒவ்வொரு நேரமும் இதுதான் சொல்றாங்க, தயவு செய்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்படி வந்து யாருடைய புது இதுவும் வரலன்னா, பழைய நேர்களே வந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பாடல்களை நாங்க நிச்சயமா போடுவோம்.
0: அடுத்து நம்ம கேட்க போற பாடல் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் நீல மலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். கே ஜி யேசுதாசா வாணிஜியரமும் சேர்ந்து பாடியிருப்பாங்க.
1: ஆமா, கமலும் ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம் இது. அதுல ஸ்ரீதேவிக்கு பார்வை இருக்காது இந்த படத்துல.

0: மங்கை ஒரு கங்கை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு ரஃபி துடிக்கிறாரு. என்ன கதை அது ரஃபி சொல்லுங்க.
1: சொல்றேன், ஒரு ஹிந்தி படத்தை பார்த்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. லக்ஷ்மிகாந்த் பியாரேலாலோட இசைனாலே அப்படிதான் இருக்கும். அவர் ஹிந்தில இருந்து வந்தவங்க இல்லையா. ஆக இவருடைய இவங்களோட இசையில இவருடைய இசையில இங்க வந்து MSV மற்றும் டி கே ராமமூர்த்தி இருந்தாங்களே, MSV ராமமூர்த்தி,
0: சங்கர் கணேஷ்,
1: சங்கர் கணேஷ் இப்படி ராஜன் நாகேந்திரா மாதிரி அங்க வந்து புகழ் பெற்றவங்க இவங்க. சரி, இவங்களுடைய இசையில வந்து அதுவும் இந்த கூட்டணி நீங்க கவனிக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கூட்டணி. திரைப்படத்துல வந்து சரிதா நதியாலாம் நடிச்சிருப்பாங்க சுரேஷ்லாம். ஆனா இந்த கூட்டணி, இந்த பாடல் எழுதுறது, பாட்டுக்கு இசை அமைக்கிறது, இந்த படத்தை தயாரித்தவர் வந்து ஹரிஹரன், இயக்கியவர் வந்து ஹரிஹரன் என்பவர். சரியா, MG வல்லபன், மூ மேத்தா, புலமை பித்தன், முத்துலிங்கம் இவங்களை பயன்படுத்தி பாடல்களை எழுத வைத்திருக்கிறார். ரொம்ப அருமையான கூட்டணி. இவங்களுடைய கூட்டணியில வந்த பாடல்கள் வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பாடல் ஆசிரியர்
1: பயன்படுத்தி இருக்கிறாங்க. படத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 6 பாடல்கள் இருக்கின்றன. அதுல ஒரே தலைப்பு கொண்ட பாடல் வந்து ஆண் பாடகர் அப்புறம் பெண் பாடிய பாடலா இருக்கும் அது இல்லையா. ஜானகியும் தினேஷ் என்பவரும் வந்து தனித்தனியா பாடியிருப்பாங்க. இப்ப இவங்க கேட்டிருக்கிறது இந்திரா ராவ் கேட்டிருக்கிற பாடல். இவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த அரிய பாடல் தான். அவங்க கேட்டிருக்கிற பாடலை வந்து யார் பாடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. சரியா, இந்த பாடலை வந்து புலமை பித்தன் ஏற்றிருக்கிறாரு. அந்த பாடல் தான் நம்ம கேட்க போறோம்.
0: ஓடம் இது தலைப்பு கொண்ட ஒரு பாடல் இது. இந்திரா ராவ் விரும்பி கேட்டிருக்காங்க. கேட்டு மகிழ்வோம். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்கர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: புதிய சாம்சங் கேலக்சி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
9: சாறு நிறைஞ்ச ருசியான கோழி, நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
10: தொலைபேசி மூலமா அழைங்க
11: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
10: வாட்ஸ்அப் மூலமாக
11: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 9678-8968.
11: உங்க விருப்ப பாடல்களை
10: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
11: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: இரவனிலாட்டம் ராதாகிருஷ்ணன் நாயுடு அவர்கள் ஒலி 968 உற்ற நேயர்களில் ஒருவர்.
12: ஆமா, நிச்சயமா ரஃபி, அன்னைக்குதான் அவரை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
3: சரி,
12: அவர்கிட்ட பேசினேன். பேச பேச கதைகள் வந்துகிட்டே இருந்தது. அவரோட அனுபவங்கள் கிணறு மாதிரி தண்ணிய வந்துகிட்டே இருக்கல, அப்படி கதைகள்
3: பாத்திர மாதிரி அள்ளல்ல வந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட இருந்து.
12: ஆமா,
3: அவரு வரலாற்று ஆசிரியரா இருக்க வேண்டியவர்.
12: உண்மைதான் ரஃபி, 50களில் ஆரம்பிச்ச அவரோட கதை, 50கள் 60கள் 70கள் அப்படின்னு படிப்படியா ஒரு கதையோ சொன்னாரு. எல்லா கதையோ கேட்கறேன்
3: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே.
12: அதோட 3வது பாட்டு ஒண்ணு ரவி, தாய்மேல் ஆணை. எல்லாமே எம்ஜிஆருடைய பாடல்கள், அது மட்டும் இல்லாம டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள் நம்ம கேட்க போறோம்.
13: மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றா நம்ம கேட்க போறோம். மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் ராதாகிருஷ்ணன் நாயுடு கேட்ட பாடல், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே வெள்ளிக்கண்ணு ராஜா கேட்ட பாடல்,
12: அதுக்கு பிறகு தாய்மேல் ஆணி இந்த பாடல வெங்கா விரும்பி கேட்டிருக்காரு.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: இந்த பேரை கேட்டாலே எனக்கு மிஸ்டர் ரோமியோ திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வருது ரஃபி.
2: ஏன்?
4: அடிக்கடி பிரபுதேவா இந்த பேர் தான் சொல்லுவாரு, ஷில்பா ஷில்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
2: ஷில்பா செட்டி ஞாபகமா?
4: அதேதான். ஆக ஷில்பா கேட்டிருக்கும் அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். 90களில் இடம்பெற்ற ஒரு பாடல் இது.
2: ஆமா, அருமையான ஒரு பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆகாய வெண்ணிலாவே அரங்கேற்ற வேளை படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போறோம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026 எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி மூலமா அழைங்க
4: 669-11-968.
1: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
5: வாட்ஸ்அப் மூலமாக
4: குறுஞ்செய்தி

0: இந்த ஒரு விளம்பரமா அது வரும், ஓ இந்த வாரம் வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ராதா,
1: ஆமா
0: எம்மா ராதா அவரோட நடிப்புலயே இது ரொம்ப சோகமா இருக்கும் ரஃபி அதை பார்க்க
1: முடியும்.
0: ஆமா அந்த பட காட்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த திரைப்படத்துல எனக்கு தெரிந்த ஒரே ஒரு பாடல், குற்றம் புரிந்தவன் அந்த மாதிரி ஒரு பாட்டு வரல.
1: ஆமா
0: எனக்கு தெரியும், ஆனா அந்த பாடல் கிடையாது,
1: அந்த பாடல் இல்ல. அதோட இந்த படத்திற்கு இசை வந்து சி எஸ் ஜெயராமன், சிதம்பரம் ஜெயராமன் பாடகர் தான் அவரு இல்லையா, பல பாடல்கள் பாடியிருக்கிறாரு அவர் இசையமைத்து. ஆனா அந்த படத்துடைய பின்னணி இசையை வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி வழங்கியிருந்தாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர். சரியா, இந்த பாடலை இயற்றினவர் யாருன்னு நமக்கு தெரியல. உடுமலை நாராயண கவியா, கூசா கிருஷ்ணமூர்த்தியா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஏற்றி இருக்கணும் அந்த பாடல்.
0: சரி சரி, உங்களுக்கு தெரிஞ்சா நமக்கு அனுப்புங்க. டிவி ரத்தினம் இந்த பாடல பாடி இருக்காரு. அடுத்த பாடல் வந்து கொடியவளி. இந்த பாடல வந்து கிரேசி விரும்பி கேட்டிருக்காங்க, அதாவது முத்து மண்டபம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப கடைசி பாடல் யாரு ரஃபி, என்ன பாடல்?
1: இறுதியா இந்த பாடல் வருது, நல்ல அருமையான பாடல் தான், மாறன் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு. எம்ஜிஆர் பாடல் தான் இதுவும், கனவுகளே ஆயிரம் கனவுகளே இந்த பாடல்.
0: சரி, இந்த மூன்று பாடல்களை கேட்டுட்டு வருவோம், தொடர்ந்து இணையங்கள், தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் ஒலி 968,
1: கேட்டாலே பரவசம்.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: இசைஞானி இளையராஜா எத்தனையோ பாடல்களை, எண்ணற்ற பாடல்களை இசையமைச்சிருக்காரு. எல்லாம் பாடலும் எல்லா பாடல்களும் நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது, ஏன்னா அவ்வளவுக்கு இருக்கு. இப்போ வந்து அடுத்ததாக சிவா ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. ஏன் உங்களுக்கு இந்த பாடல் தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன்.
1: ஆமா, அதாவது மறந்துட்டேன், அந்த பாடல் வந்து வந்த காலத்துல சிடியில வந்து இருக்கும் பாடல்கள்.
0: ஆமா,
1: ஆக நம்ம கண்ணு முன்னால அந்த ஐந்து பாடல்கள் இருக்கும் போது எந்த பாடல் எடுத்து போடலாம் அப்படின்னா, தத்துவம் தகுதி மீத்தோம் தோம் அந்த பாடல் போடுவோம் அந்த படத்துல இருந்து.
0: அதுதான் கொஞ்சம் பிரபலமான
1: ஒரு பாடலா இருந்தது. மற்ற பாடல்களும் அதுல பிரபலமா இருந்தது, அதுல இந்த பாடல் கொஞ்சம் மறைஞ்சு இருந்தது அப்படின்னு
0: சொல்லணும். நிச்சயமா,
1: நிச்சயமா. கோபிகரும் கஸ்தூரி நடிச்சிருக்காங்க திரைப்படத்துல,
0: பிரசாந்த் நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்துல. இளையராஜாவோட இசையில அகத்தியன் இந்த பாடலுக்கு வரிகளை தந்திருக்காரு. ஹரிஹரன் இந்த பாடல் பாடியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாடல், மென்மையான ஒரு பாடல்.
1: ஆமா,
0: சிவா விரும்பி கேட்டிருக்கும் பாடல். கேட்போம், மகிழ்வோம்.

0: உங்களுக்கு தெரியுமா
1: இந்த செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: அதுல ஒண்ணுதான் பாடன் டே. சொல்ல வேண்டிய நேரத்துல அதெல்லாம் சொல்லணுங்கறத ஞாபகப்படுத்துற ஒரு நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்துறாங்க.
1: ஆங்கிலத்துல இதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா ரொம்ப பணிவா நீங்க பேசுறீங்க, பணிவா ஏதாச்சும் நீங்க கேக்குறீங்க, பிளீஸ்க்கு மாறா நீங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. என்னுடைய அண்ணன் ஒருத்தர் மட்டும் தான் இதை பயன்படுத்தி நான் கேட்டிருக்கேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில. அது கூட சின்ன வயசுல யாரும் கத்து கொடுத்தாங்க, அதை பயன்படுத்தினாரு. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா, உங்களால முடிஞ்சா இதை வந்து பயன்படுத்துங்க. சரி, அடுத்ததாக நேஷனல் எம்பசன் டே அனுசரிக்கப்படுது. எம்பசன் அப்படிங்கிறது ரஃபி இந்த சிம்பிள் இப்ப எக்ஸ்கிளமேஷன் மாதிரி இருக்கு, குறியெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி end அதாவது மற்றும் அப்படின்னு நம்ம சொல்றது தமிழ்ல, அதுக்கும் ஒரு ஒரு குறி மாதிரி இருக்கு.
2: ஆமா,
1: அதுதான் எம்பசன். இது எப்படி உருவானுச்சுன்னா பாக்க, அதை எழுதுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி உருவானுச்சுன்னா லெட்டின்ல இ, அதாவது அந்த எழுத்து இ டி, லெட்டின்ல அவங்க சேர்த்து எழுதும் போது அப்படி இருக்கும்
2: இருக்கும்
1: அப்படி அதை எழுத எழுத எழுதுனா இப்ப வந்து ஒரு குறியா அது மாதிரி இருக்கு.
2: சரி, இன்னைக்கு நடிகர்கள் தினம். யாரெல்லாம் நடிப்பு துறையில இருக்கீங்களோ கலைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பாராட்டும் ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது.
1: இன்னைக்கு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது நாடகமிக் வந்து சென்ற மாதம் நடந்துச்சு.
2: ஆமா,
1: அது கடைசியில நடந்துச்சு. ஒரு வாரம் முழுவதுமே பல நாடகங்கள்
2: அரங்கேறி,
1: மேடையேறிச்சு. அதுல பல நடிகர்கள் வெளிவந்தாங்க, நடிப்பு திறனை காட்டினாங்க. ஆக இப்படி நடிகர்கள் பல விதமா இருக்காங்க. எப்போதுமே நம்ம திரையில தான் பாக்குறது நடிகர்கள் கிடையாது,
2: வாழ்க்கையில நடிச்சிட்டு இருக்கிறோம் நம்மளும் நடிகர்கள் தான்.
1: அது ஷேக்ஸ்பியர் சொன்னது உண்மைதான். ஆக இந்த மாதிரி மேடை நாடகங்கள்லயும் நடிகர்கள் பல விதமா இருக்காங்க.
2: அதோட டெலிபோன் டியூஸ்டே என்ற ஒரு நாளும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது.
1: அப்படின்னா என்ன ரஃபி, நம்ம அழைத்து பேசணுமா?
2: ஆமா, அப்பதான் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கிறோமே. டெலிபோன் டியூஸ்டேன்னு சொன்னதோட டெலிபோனை தூக்கிடாதீங்க. அவங்க டெலிபோன் டியூஸ்டேன்னு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க, நல்லதை பேசுங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆமா, அது உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய பாட்டியா இருக்கலாம். சரி, அப்ப தொலைபேசி அழைப்பு குறைஞ்சு டெக்ஸ்ட்ல நம்ம இறங்கிட்டோம் இல்லையா?
1: ஆமா, உண்மை.
2: அதெல்லாம் வேணாம், ஒரு அழைப்பு விடுங்கிறாங்க, அவ்வளவுதான்.
1: இப்ப எல்லாம் அழைத்து பேசுறதுக்கு பல பேர் பயப்படுறாங்க. இங்க அழைத்து பேசும்போது அழைப்பாங்க, எடுக்காதீங்க எடுக்காதீங்க எடுக்காதீங்க, என்ன சொல்லணும், நான் வந்து அழைச்சேன் எடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அழைப்பாங்க. ஏன்னா அழைத்து பேசுறதுக்கு அவ்வளவு தெரியல, ஒரு பயம் பீதி ஏற்பட்டு இருக்கு. இப்ப
2: நேரத்தை வீணாக்க விரும்பலாம்
1: இளையர்களுக்கு இடையே. அப்படி டெக்ஸ்ட்ல அல்லது இப்ப வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட நீங்க பண்ணலாம். ஆக யாருமே அழைத்து பேசுறது கிடையாது. சரி, இறுதியா 2 நாட்கள் இருக்கிறாஃபி. அதுல ஒண்ணு வேர்ல்ட் பிசிக்கல் தெரப்பி டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது.
2: சரி,
1: ரொம்ப முக்கியமான ஒன்று பிசிக்கல் தெரப்பி. ஏன்னா இப்ப நீங்க சிகிச்சை முடிந்து நீங்க வந்து குணமாகறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி நடக்கணும், ஒரு எலும்பு முறிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எப்படி அதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு பிசிக்கல் தெரப்பி மூலமாக தான் இதெல்லாம் செய்வாங்க.
2: ஆமா, இப்ப பிசியோதெரப்பிக்கு போறவங்க, அந்த மாதிரி தெரப்பியில ஈடுபட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நாள்.
1: இறுதியாக நோ யோர் நம்பர்ஸ் வீக். நம்பர்ஸ் வீக்னா எனக்கு தான் தெரியுமா, ஒண்ணுல இருந்து 10 தெரியுமே சொல்லாதீங்க. நோய நம்பர்ஸ்னா ரொம்ப முக்கியமான எண்கள், அதாவது நம்மளுடைய ரத்த அழுத்தம், நம்மளுடைய எடை, உடல் எடை, இந்த மாதிரியான எண்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சார்ந்து இருக்கு, வாழ்க்கையை ஆட்டி படைக்குது. இந்த மாதிரி எண்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
2: அந்த என்ன சொல்றாங்களா, தொலைபேசி என்னன்னு
0: நினைச்சிட்டு. இத்தகவலை வழங்கியோர் மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: வந்துருச்சு. சாறு நிறைஞ்ச ருசியான கோழி. நான் ஒரு வைக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: ஜமுனாவா யமுனாவா இது சரி?
2: ரெண்டு பேருமே இருக்கு எனக்கு தெரிஞ்சு, யமுனாவும் இருக்கு ஜமுனாவும் இருக்கு.
1: அடுத்து ஜமுனா தான் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் ரஃபி?
2: அவங்க கேட்டிருக்கிறது ஒரு பார்வை பார்க்கும் போது நங்கூரம் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த படத்தை அந்த நேரத்துல பாத்திருக்கேன், அதாவது 80களில். இது 70களில் வந்தது தானே இல்லையா?
1: நீங்க பாத்திருக்கீங்க.
2: ஆமா, இப்ப சமீபத்துல ஒரு முறை அந்த காலத்துடைய ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக பார்த்தேன். 79 வந்து
1: அவ்வளவு நல்ல படமா,
2: பாடல்கள் அருமையான பாடல்கள். இதுல என்னன்னா, இது சிலோன்கார் ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. சரியா, இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொன்னா, முத்துராமன் நடிச்சிருக்கிறாரு, லக்ஷ்மி நடிச்சிருக்கிறாங்க, விஜய குமரதுங்க இவரும் நடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து சந்திரிகா குமரதுங்கவுடைய கணவர்.
1: ஓ சரி.
2: அது பின்னால வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அவரு. அவர் இந்த திரைப்படத்தை நடிச்சிருந்தாரு. அவரு தான் வந்து இந்த பாடலை பாடுவார் படத்துல. ஒரு பார்வை பார்க்கும் போது அவருக்காக பாடப்பட்ட பாடல் தான்.
1: சரி, இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடல ஜமுனா விரும்பி கேட்டுக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேளுங்க, மகிழுங்க. இன்னைக்கு நிறைய பாடல்கள், கொஞ்சம் 70கள் 60கள் அப்படி அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும் பாடல்கள் தான் அதிகமாக கேட்குறோம் இன்னைக்கு.
2: ஆமாம், வி குமாரோட சில பாடலை கேட்டு வருவாங்க.

0: ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும், அது ஒரு நல்ல தன்முனைப்பா இருக்கும்ல நமக்கும், அதாவது கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். அது ஒரு அண்ணன் தங்கைக்காக பாடும் பாடல் இது.
1: ஆமா, ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆனா இந்த பாடல் சம்பந்தப்பட்டு எனக்கு ஒரு நினைவு இருக்கு ரஃபி. அது என்னன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து நான் பாட்டு கற்றுக் கொடுத்தேன் ஒரு சென்ற ஆண்டு. நான் இந்த கதை சொல்லியிருக்கேன், ஆனா இந்த பாடல நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவரை முதல் முறையை நான் வந்து அறிமுகப்படுத்துறது என்கிட்ட,
0: சரி
1: வந்து ரொம்ப பாட மாட்டேன் அப்பப்ப கரோக்கேல பாடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து இந்த புது பாடல்கள்லாம் எனக்கு தெரியாது. சரி, அது பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. புது பாடல்கள் புது பாடல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புது பாடல்னா இந்த இளையராஜா பாடல்கள் எனக்கு தெரியாது. புது பாடல் இளையராஜாவா? சரி, என்னதான் அதை கேட்டுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. சரி, அப்படின்னா நீங்க என்ன பாடல சொல்றீங்க? பழைய பாடல்கள், ஒளிமயமான எதிர்காலம், இந்த பாடலாம் எனக்கு தெரியும். பழைய பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகமா தெரியும், அதெல்லாம் நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு
0: என்கிட்ட
1: சொன்னாரு. ஆக இந்த ஒரு பாடலை வைத்துதான் எனக்கு தெரிய வந்துச்சு அவர் எந்த காலகட்ட பாடலை அதிகமா விரும்பி கேட்பாரு, பாடணும்னு ஆசைப்படுறத எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. ஆக எப்ப இந்த பாடலை கேட்டாலுமே அவருடைய ஞாபகம் இருக்க வரும்.
0: சரி, இப்ப அந்த பாடலை கேட்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கனவுகளே கனவுகளே பாடலை வந்து ஒரு நேர் கேட்டிருந்தாரு இல்லையா, டாக்டர் ஆரு. அவரு வந்து இப்ப என்ன கேட்கிறாருன்னா, ஜுகூர் பார்ல இருந்து உத்தமன் திரைப்படத்தில் இடம்பெற்ற கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம் வாரீரோ, அந்த பாடலை வந்து தாரீரோ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. தருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறோம்.
1: இந்த இரண்டு பாடல்களை கேட்டுருவாங்க. இது உங்கள் இரவு நிலை ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: அறிந்துவிடும் சோகங்கள்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குயினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரக்கா ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.

0: விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பாடல அக்னி தேவி விரும்பி கேட்டிருக்காங்க,
1: பழைய பாடல்.
2: ஹாய் ரஃபி, வணக்கம்.
0: ஹலோ,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
2: நான் அக்னி தேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க அக்னி தேவி.
2: எனக்கு வந்து இந்த படம் வந்து படம் பேர் ஞாபகம் இல்ல, பாட்டு வந்து கவி குயில் நீதானா காவியம் நீதானா. இந்த பாட்டு முடிஞ்சா ஒளிபரப்புங்களா? நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. நிறைவு பாடல் இதுதான்.
1: பிபி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி பாடியிருக்கும் பாடல், நாக நந்தினி படத்துல இருந்து பாடல் வருதுங்க.

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: நடிகர் ரவி மோகன்.
2: தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன்
3: ரவி மோகனை பற்றி சில செய்திகள் வந்திருந்தன இதற்கு முன்னால. அவர் குடும்ப தனிப்பட்ட விஷயங்கள்
1: அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது,
3: அது இல்லை. அப்புறம் வேற எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அவருடைய திரைப்படங்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா தனிவரவனா இருக்கட்டும், மிருதனா இருக்கட்டும், ரெண்டுமே வெற்றி திரைப்படங்கள்.
3: ஆமா,
1: அவருடைய படங்கள்லயே அந்த திரைப்படங்கள்ல இரண்டாவது பாகம் வரப்போகுது அப்படின்னு எப்பயோ சொல்லியிருந்தாங்க. ரஃபி எப்பயோ சொல்லியிருந்தாங்க, பேச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
3: ஏன்னா நடுவுல வந்து அவருடைய பிரச்சனை வேற வந்துருச்சு, அதனால தடைப்பட்டிருக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் பேச்சு எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது தனி ஒருவனுக்கும் சரி மிருதனுக்கும் சரி இரண்டுக்குமே பாகம் இரண்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே இது நடக்கும். என்னன்னா அந்த இயக்குநர்கள் வந்து இப்பதான் கதை எழுதுறாங்க, கதையை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயார்படுத்திய பிறகு நான் வந்து கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு ரவி மோகன் சொல்லிருக்காரு.
3: ஆக அவருடைய பெயர் மாற்றத்தால அவருக்கு வந்து நல்லது வந்திருக்கா, ரவி மோகன் மாத்தினதுக்கு அப்புறம்.
1: அதாவது வந்திருக்கலாம், வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
3: இனிமே
1: வந்து அவரு ஜெயம் ரவியா இருந்து போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி.
3: ஆமா, அத ஜெயம் இருந்தது அவருடைய பேர்.
1: ஆமா, அது அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தன்மையான ஒரு மனிதனா இருந்தா, இப்போ தன்மை மனிதன் தான், ஆனா பல சர்ச்சைகளுக்கு உரிய ஒரு தராட்டாரு.
3: ஆமா,
1: ஆக அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அவரை நடிகரா பாக்குறது, நல்ல ஒரு கதை களத்துல பாக்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன்.
3: எனக்கு தனி ஒருவன் படம் வந்து கொஞ்சம் அதிகமா பிடித்திருந்தது காரணம், அதுல அரவிந்த் சுவாமி தம்பி ராமையாவை வந்து அப்படியே ஆட்டி வைப்பாரு.
1: ஆமா, அப்பா மகன் கதா,
3: அப்பா மகன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவரோட அரவிந்த் சுவாமியோட நடிப்பு.
4: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.
5: இரவின் ஆட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம். இரவின் ஆட்டம்
1: ஒலியில இவ்வார கலைஞர் பாடகி சின்மயி.
3: சின்மயியுடைய பாடல்ல நேற்று நம்ம கேட்ட பாடல் இன்னைக்கும் நவீனுடைய காதுகள்ல ஒலித்துக்கிட்டே இருக்கு.
1: ஆமா, இது ரொம்ப அரிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். சின்மயி பாடிய பாடல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடல் எனக்கு முதல்ல ஞாபகம் வராது. ஆனா நீங்க இன்னைக்கு சொன்னீங்க, அதுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மைதான் ரஃபி.
3: ஆமா, இன்னைக்கு நம்ம கேட்க போற பாடல்,
1: இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கும் பாடல் என்றைக்குமே என்னுடைய மனசுக்குள்ளேயே ஒலிக்கும் ஒரு பாடல் அப்படின்னு
3: நான் சொல்லலாம்.
1: மென்மையான ஒரு பாடல், ஹரிஷ் ஜெயராஜன் இசையில் உன்னி கிருஷ்ணா சின்மய சேர்ந்து பாடியிருக்கும் ஒரு பாடல் இது. எனக்கு வந்து இந்த பாடல பொறுத்தவரைக்கும்
3: வரிகள்ல இந்த பாடலை கேட்போம்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
3: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
3: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. ஏ உயிலையும் அவங்கதான் எழுதுனாங்க.
4: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி 8921-5363.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால மலரும் நினைவுகள் அங்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம ரஃபியுடைய பாடலை கேட்க போறோம்.
8: கௌதம் வாசுதேவ் மேனன் அவருடைய இயக்கத்துல வந்த ஒரு திரைப்படம் தான் பச்சை கிள்ளி முத்துச்சரம். மறந்திருக்க முடியாத ஒரு திரைப்படம் இது. ஆர் சரத்குமார், ஜோதிகா, ஆண்ட்ரியா ஜெரமாயா, மிலின் சோமன் இவங்கெல்லாம் நடித்த திரைப்படம் தான் இது. சரி, இந்த படத்தை பற்றி ஏன் நினைக்கிறேன் குறிப்பா பேசுறேன்னா, நீங்க பாத்தீங்களா அந்த படம்?
7: பார்த்த ஞாபகம் லேசா இருக்கு. ரஃபி,
8: ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில நம்ம நாட்டுல ரஃபி இருக்கிறாருல, அவர் பாடல் பாடி இருக்கிறாரு, அருமையான பாடல. சரி, இந்த திரைப்படம் வந்து எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஜோதிகாவை எனக்கு அந்த ஒரு இடத்துல வச்சு பார்க்க முடியல. அவங்க வந்து ஒரு வில்லியா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல இல்லையா? அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆங்கில தழுவல், படத்தோடைய தழுவல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆங்கில படத்தையும் டிரேல் படத்தையும் போய் பார்த்தேன். ஜேம்ஸ் செகலுடைய 2003 வந்த ஒரு நாவல் தான் வந்து டிரேல், அந்த திரைப்படத்துடைய தழுவல் தான் இந்த படம். 2007 தமிழுக்கு வந்தது இந்த படம். ஆனா ஆங்கில படத்துல வந்து இதுல வந்து அந்த பெண் இதா இருப்பாங்க இல்லையா, வில்லியா இருப்பாங்க. அதுல வந்து ஆண் வில்லனா இருப்பாருன்னு
7: நினைக்கிறேன்.
8: அதுதான் ஒரு மாற்றம். அது தவிர மற்றதெல்லாம் வந்து அதே மாதிரி அதே கதை தான். சரியா? ஆனா நல்ல ஒரு படம். எனக்கு அந்த திரைப்படத்துல பிடித்தது அந்த
7: பாடல்கள்.
8: அதுல குறிப்பா இந்த பாடல் சௌமியா ராவ் ரஃபி பாடி இருக்கிறாங்க. கேளுங்க, மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து இணைந்திருங்க.

0: மலரும் நினைவுகள் அங்கத்துல நவீனுடைய பாடல் என்னென்ன நினைவுகளை கொண்டு வருது அப்படின்னு கேட்போனோமே.
1: சரி ரஃபி, இது வந்து வெளிவராத ஒரு திரைப்படம், அதுதான் பாட்டி அப்படிங்கிற திரைப்படம். வெங்கட் பிரபு இந்த திரைப்படத்தை இயக்கினாரு. எல்லாமே முடிச்சாச்சு, ஆனா வெளிவரல, அது மட்டும் தான் பாக்கி. படம் எல்லாமே இருக்கு. இந்த படம் நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன் ரஃபி. ஏன்னா இந்த படத்துல யாரு நடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜெய் நடிச்சிருக்காரு, ஷாம், சிவா, சத்யராஜ். சத்யராஜுடைய கதாபாத்திரம் பேர் வந்து அயன் ஃபீஸ் ஐயனார். இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பேர் இருக்கும். சிவாவுடைய பேர் வந்து பாபு முரளி.
0: சரி சரி, பாட்டி
1: பாட்டி போ மாலி ரஃபி,
0: பாபாலியா
1: தமிழ பாபு முரளியா பாருங்க. அதுக்கப்புறம் ஜெய் அப்படிங்கிறது ஜீரோ எர சாலி, ஒரு கடத்தல்காரர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நிவிதா பெத்துராஜ் அப்படின்னு பலர் இந்த திரைப்படம் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு
0: பேரு,
1: கதாபாத்திரம், ஒரு பேரு. அது மட்டும் இல்லாம, ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பிரேம்ஜி இந்த திரைப்படத்தில் நடிக்கல. எப்போதுமே பிரேம்ஜியை பயன்படுத்தி தான் அவருடைய திரைப்படங்களே இருக்கும். அப்ப வந்து யுவன் சங்கர் ராஜா, பிரேம்ஜி, வெங்கட் பிரபுக்கு ஒரு ஒப்பந்தம், அதாவது எங்க நான் நடிக்கலையோ அங்கதான் நான் வந்து இசையமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்பு காலத்துல எப்போதுமே யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைப்பாளர்ல, ஆனா இந்த திரைப்படத்திற்கு பிரேம்ஜி அமர்ந்தா இசை, ஏன்னா அவரது இந்த திரைப்படத்தில் நடிக்கல, அதான் ஒப்பந்தம். ஆக நல்ல நல்ல பாடல்களை வந்திருந்துச்சு ரஃபி. ஆக
0: கொடிமாங்கனி பாடல் தான் அடிக்கடி நமக்கு.
1: கொடிமாங்கனி வந்து ஒளியில எப்போதுமே ஒளியேற்றம் ஒரு பாடல், ரொம்ப ரெட்ரோவா இருக்கும்.
0: ஆமா,
1: எஸ்பிபியும் கே சித்ரமா சேர்ந்து பாடிருப்பாங்களா
0: இந்த காலகட்டத்துக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒன்று.
1: ஏன்னா
0: இப்ப சமீப காலமா நான் 80s உள்ள படங்களை ரொம்ப பாத்துக்கிட்டு இருக்கிறேன், புகைப்படங்களை
1: சொல்லுங்க. ஆமா ஆமா, ரொம்ப ஏத்த ஒரு பாடலா இருக்கும். இப்ப கொடிமாங்கனி இப்ப கேட்டாலுமே ஓ 80s வெளிவந்த பாடல் மாதிரி அந்த தோற்றம் அளிக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு கேட்க போற பாடல் தேன் புது தேன். இந்த பாடல் ரொம்ப பிடித்த ஒரு விஷயமே அந்த கவிநயம் தான். எழுத்தாளர், அதாவது யார் இந்த பாடல் ஆசிரியர்னா, கங்கை அமரன். தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து அந்த பாடல வந்துகிட்டே இருக்கும். வந்தேன், செந்தேன், எல்லாமே தேன் தேனா இருக்கும். இதுதான், அதாவது இந்த பாடலை கேட்ட பிறகுதான் எனக்கே சரி செந்தேன்னு நானே ஒரு பாடல் இசையமைச்சிருக்கேன். ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி கிடையாது. ஆனா அவர் அந்த மாதிரி கவிநயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய வார்த்தைகளே வரிகளே அப்படி இருக்கும். பாடலை கேளுங்க, எல்லாத்துலயுமே தேன்ல தான் முடியும். ரொம்ப அழகா கங்கை அமரன் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாரு. ஜி வி பிரகாஷ்குமாரும் சாய்ந்தவியும் இந்த பாடலை பாடியிருப்பாங்க.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத
2: உணர்ந்திருக்கீங்களா?
0: அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
4: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
3: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
4: குட் டே பியூட்டி பார்லர்.
3: புதன் கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
4: போட்டில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
3: என்ன நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.

0: பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம இருக்கோம்.
1: ஆமா,
0: அழகான ஒரு புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, 9/11 இன்று.
1: இது வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ல இன்னைக்கு. சரி, அதை நினைவு கூறும் அந்த நாள்ல இன்னைக்கு எல்லாமே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
0: நிச்சயமா
1: இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க எல்லாருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு முக்கியமா உன பத்தி பேச போறோம். அதாவது பூமியை பாதுகாக்கிறதுக்கு தேவைப்படுறது மரங்கள்.
0: ஆமா,
1: அந்த மரங்களை வெட்டாம இருக்கணும் என்பதற்காக தான், பூமியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பேப்பருடைய பயன்பாடு, தாள்களுடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சுக்கிட்டோம்.
0: ஆமா ஆமா.
1: ஆனா அப்படி இருந்துமே சில துறைகள்ல அதை குறைக்க முடியல. அது எந்தெந்த துறைகள்ங்கிறத பார்க்க போறோம்.
0: இந்த தாட்களை அதிகமா பயன்படுத்துற துறைகளை நம்ம பார்க்க போறோம். ஏன் அவங்களால தவிர்க்க முடியாது, இந்த தாட்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற நம்ம அலசி ஆராய போறோம். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சேர்ந்து நம்ம காதல் பாடல்களையும் நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணையங்கள், இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: லவ் மூடு சாட்டாயிருச்சு.

0: டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாக கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வார்த்தைகளை அதிகமாக நாம பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே நம்மளுடைய வாழ்க்கை முறைய, நம்ம செயல்படும் முறைய நம்ம மாற்றி அமைத்துக் கொண்டோம் அலுவலகத்துல. முன்பெல்லாம் நிறைய எடுத்ததுக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணு, எடுத்ததுக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணு,
1: அது மட்டும் இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு காப்பி மூணு காப்பி அப்படின்னு அதிக அளவுல நம்ம பிரிண்ட் பண்றது. இப்ப எல்லாமே குறைச்சாச்சு. பிரிண்டர் கடைசி எப்பயா நான் யூஸ் பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல ரஃபி.
0: அந்த கார்ட்ரிட்ஜ் வாங்கணும்
1: அது ஒண்ணு இருக்கு. எப்படி யூஸ் பண்றது கூட இப்ப எனக்கு மறந்து போச்சு ரஃபி. அன்னைக்குதான் என் அண்ணி வந்து உதவி கேட்டாங்க, செஞ்சு வேலை இடத்துல எனக்கு ரெண்டு விஷயத்தை பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போறேன் தட்டுறேன், என்ன வர மாட்டேங்குது, எப்படிதான் பண்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப நாளாச்சு. ஆக தாட்களுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சது இப்ப இந்த என்னுடைய வாழ்க்கையில, இந்த நேரத்துல ரொம்ப குறைஞ்சிட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: ஆமா, இப்ப எனக்குமே எதுவுமே இல்ல பிரிண்ட் பண்றதுக்கு. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு போறதுக்கு அந்த விசாவை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அது கூட அவசியம் இல்ல, நான் எனக்கு தொலைபேசியில காட்டிட்டு போயிடலாம் இல்லையா.
1: எனக்கு வர ஒரே தாள் என்னன்னா லெட்டர்ஸ், உங்க வீட்டுக்கு நேரடியா அனுப்பப்படும் லெட்டர்ஸ். அதோ என்ன அந்த ஃபைனு இல்லாட்டி ஏதாச்சும் லெட்டர் வந்தாலே பயம், என்ன பில்லா ஒண்ணு பில்லா இருக்கும் இல்லாட்டி ஃபைனா இருக்கும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு செய்தியா இருக்கும். ஆக தாட்களையும் நான் தவிர்க்கிறேன்.
0: ஆமா, அது கூட இப்ப குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
1: எல்லாமே மின்னலுக்கு முறையில வந்துட்டு ரஃபி.
0: ஆனா அப்படி இருந்துமே இந்த துறைகள்ல அதை தவிர்க்க முடியல. ஒண்ணு வந்து ஹெல்த் கேர் சொல்லி இருக்கிறாங்க.
1: சரி, எங்க எங்க வந்து அதிகளோட பயன்படுத்துவாங்க
0: மருந்துக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து பிளாஸ்டிக்கும் இதுவும் தான் ஸ்டிக்கரும் தான் பயன்படுத்துறாங்க. தேவைப்படுற இடத்துல அவங்க பிரிண்ட் பண்ணி பேப்பர்ஸ் வச்சிருக்கிறாங்க. எம்சிஸ் குடுக்கறதும் இன்னமும் சில இடங்கள்ல வந்து குடுக்கறாங்கன்னா இது சாஃப்ட் காப்பி அனுப்பிடுறாங்க,
1: கொடுப்பாங்க.
0: ஆனா ஹார்ட் காப்பி ஒன்று கொடுப்பாங்க
1: நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்துருக்கேன் ரஃபி, மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட்ஸ் போகும்போது தாட்டில் தான் அவங்க எதிர்த்து கிறுக்குவாங்க, எழுதுவாங்க, சரி இந்த நோயாளிக்கு வந்து இது தேவைப்படுது, இந்த நேரத்தில் நான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே தாட்டில் எழுதி தாதியர்களும் அதுதான் செய்வாங்க தாட்டில்.
0: ஆமா, நான் பாத்துருக்கிறேன். அவங்க இன்னும் புத்தகம் வைத்து தான் சில இதை பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல வந்து லேப்டாப்பும் பாத்துருக்கிறேன், லேப்டாப்ல வைத்தும் அவங்க.
1: அந்த ஹெல்த் கேர் அப்படிங்கிறது அதிக அளவுல எனக்கு தோணல, ஆனா இன்னும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உண்மை.
0: அதுதான், அது ஒன்று. அப்புறம் இன்னும் என்னென்ன துறை அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கேன் 9:08.
1: கீட்டாலி பரவசம்.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: தாட்களை அதிகமா பயன்படுத்த ஒரு சில துறைகள், எவ்வளவுதான் அது வந்து நம்ம குறைக்க பார்த்தாலுமே அதெல்லாம் முடியாது ஒரு சில துறைகள்ல. அடுத்த துறை என்ன ரஃபி?
1: அடுத்தது சட்டம்.
0: சட்டம்,
1: சட்டம்னு நிறைய அலுவலகம் இருக்கு. நீங்க கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அங்கேயும் வந்து அங்க சமர்ப்பிக்கிறது வந்து அவங்க பேப்பர்ஸ் தான் கொடுக்கறாங்க, தாட்கால தான் கொடுக்கறாங்க இல்லையா, அதுல பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்கறாங்க.
0: அங்கெல்லாம் அவங்க மின்னலுக்க முறையில பயன்படுத்த கிடையாதா?
1: ஒரு சமயம் அதை மாறிக்கிட்டு வரலாம். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிந்து, சமீபத்துல என்னுடைய அண்டை வீட்டார் சொன்னது என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து பேப்பர்ஸ் தான் கொடுத்தாங்க. சர்வ் பண்ணி இருக்கிறாங்க வந்து, அதுக்கு வந்து
0: எல்லாம்
1: வந்து அவங்க அடிக்கும்
0: மொத்தமா இருக்கும்,
1: மொத்தமா அவ்வளவு பேப்பர்ஸா அப்படின்னு. அது சாஃப்ட் காப்பியில கொடுத்தாலும் கூட உட்காந்து படிப்பாங்களான்னு தெரியாது, பேப்பரா பார்க்கும் போது படிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதுதான் உண்மை ரஃபி. இப்ப மின்னலுக்க முறையில இருந்தாலும் கூட எல்லாத்துமே படிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது வந்து கைப்பட நம்ம கிட்ட இருந்து நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும் எங்க எங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு அளவா தெரியும். மின்னலுக்க முறையில படிக்கும் போது படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்குமே எனக்கு தோணும். அது என்னுடைய சொந்த கருத்து, தனி கருத்து. ஆனா புரியுது, அதாவது சட்டத்துறையில கண்டிப்பா தாட்ல அதிக அளவுல பயன்படுத்த, ஏன்னா அவங்களுக்கு எழுதணும், அவங்க படிக்கிறாங்கன்னா ஓ இது வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு அவங்க சர்க்கிள் பண்ணுவாங்க, ஹைலைட் பண்ணுவாங்க, படிக்கிற மாதிரி தானே அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்னைக்கு தாட்கள் குறைந்ததோ, பேனா பேப்பர், பேனா அப்புறம் பென்சில் எழுதுகோள், அதோடைய பயன்பாடும் குறைஞ்சு போச்சு, நம்ம எழுதுறதும் குறைஞ்சு போச்சு இல்லையா. நம்ம ஹைலைட் பண்றதா இருந்தாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் எல்லாமே கணினியிலேயே நம்ம செய்து கொள்றோம். ஆக இதுதான் இப்ப நிலைமை. உங்களுக்கு பேப்பர் வேணுமா, உங்களுக்கு பில் வந்து பேப்பர்ல வரணுமா, அல்லது வந்து இது அனுப்பி வச்சாலே போதுமா?
0: எனக்கு இல்ல இல்ல, எனக்கு பில் எல்லாம் பொறுத்த வரைக்கும் மின்னலுக்கு முறையில நான் பாத்துப்பேன்.
1: ஆமா,
0: ஏன்னா அங்கே தெளிவா எழுதிருக்கோம், அதுல வந்து நான் எதுவுமே
1: மாற்றம் செய்ய வேண்டியது இல்ல.
0: ஆக பாத்துட்டு எனக்கு வந்து ஏன் இது வந்து கொஞ்சம் சுலபமா கூட ஆயிருக்கு. அதாவது சரி, நான் என்ன செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப கண்ட்ரோல் எஃப், அதாவது நம்ம சர்ச் பண்ணலாம். சரி, எக்ஸாம்பிள் கிராப் நான் பயன்படுத்துறேன், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நான் பயன்படுத்துறேன் பார்க்கும்போது கிராப் அப்படின்னு நான் சர்ச் பண்ணாலே அது வந்துடும். அளவா வந்துட்டு ஓ சரி தெரியும், இது எல்லாமே நான் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு தெரியும் இந்த அளவு தான் நான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு. ஆனா அதுவே பேப்பர்ல நானே சொந்தமா நான் போய் எல்லாத்தையுமே பாத்துக்கணும், அதுல எனக்கு கண்ணு ஓடிடும் ரஃபி.
1: அதோட நவீன் இன்னொன்னு சொல்லணும், அந்த பேப்பர் இல்லாத சமுதாயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போறதுதான்
0: பேப்பர்லெஸ்.
1: ஏன்னா வந்து நம்ம பூமியை பாதுகாக்கிறோம் என்பது முதல் இது. அதை தவிர வீடு நீங்க குடி போகும்போது உங்களுக்கு பண்டல் பண்டலா கட்டின பேப்பர் இருக்காது, அது ஒரு இது நல்ல விஷயம். அதுக்குன்னு ஒரு பொட்டியை தேடி அதை உள்ள வைத்து, எந்த ஆண்டுல உள்ள பில் எல்லாமோ நீங்க உள்ள வைத்து, இதை வச்சிருக்கணும் வச்சிருக்கணும் வச்சிருக்கணும், தூக்கி போட்டக்கூடாது தூக்கி போட்டக்கூடாது வைத்திருந்து இப்ப இப்படி இருக்கு நிலைமை. இதுவே வந்து இந்த கல்யாணத்துக்கு அடிக்கிற அந்த இன்விடேஷன் எல்லாம் இருக்கு, அழைப்பிதழ்கள், அதை தயவு செய்து அதையும் வந்து ஏதாவது ஒரு முறையில நீங்க
0: ஒழிச்சிருங்க
1: ஒழிச்சிருங்க. அதான், ஏன்னா எல்லாமே பேப்பர் தானே.
0: ஆமா ஆமா, இருந்தாலுமே சில பேர் கோச்சிக்கிறாங்க ரஃபி, என்ன எனக்கு வந்து கைப்பட கொடுக்கல, என்ன மூணாவது மனுஷன் மாதிரி எனக்கு ஆன்லைன்ல அனுப்புற அப்படின்னு சில பேர் அதட்டுவாங்க. ஆனா உலகம் மாறுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது,
1: புரிய மாட்டேங்குது.
0: உங்களை அழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம்னு புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஆக கோச்சிக்காதீங்க, கோபப்படாதீங்க.
1: இல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்லுடா, கல்யாணத்தை நாங்க காது காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம்னு பாத்தோங்க, ஏதோ ஞாபகம் வந்துதான் கொடுக்கறதுக்கு அப்படின்னு.
0: ஆமா, அடிஷனல் நம்ம பிரிண்ட் பண்ணல, இதான் உங்களுக்கு வந்து அழைப்பிதர் அப்படின்னு சில பேர் சொல்ல கூடும். ஆக கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. தாட்களை இந்த அளவுக்கு நம்ம குறைந்து நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைப்போம். தொடர்ந்து வந்து என்னென்ன துறைகள் அதிக அளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.

0: ரொம்ப முக்கியமான ஒரு துறை நம்ம மறந்துட்டோம் ரஃபி, கல்வித்துறை.
1: கல்வித்துறை மறக்கல, அதை பத்தி அப்ப பேசணும்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்.
0: சரி சொல்லுங்க,
1: என்ன தருமா நவீன், இந்த கல்வித்துறையில அன்றுல இருந்து இன்று வரைக்கும் பரீட்சை தேர்வு எழுதுறது தாள பயன்படுத்தி தான் எழுதுறோம். அது ஒரு மாணவர்ல ரெண்டு மாணவர்ல பள்ளிக்கூடமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆயிரம் மாணவர்கள் இருக்கு,
0: ஒரே ஒரு வகுப்புல 40 மாணவர்கள் இருப்பாங்களா?
1: ஆமா,
0: அதே அளவுல ஒரு 10 வகுப்புகள் இருக்கும், அப்புறம் 400 மாணவர்கள் ஒரே ஒரு பள்ளியில, ஒரே ஒரு வயது உள்ள மாணவர்கள்,
1: ஒரே வயது உள்ளவங்க.
0: ஆக இப்படி வந்து எத்தனையோ பள்ளிகள் இருக்கு, எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு 10 தாட்கள் இருப்போமா, அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே
1: போகலாம். ஆமா, ஆக அதுவும் வந்து ஆரம்ப கட்ட தேர்வு இருக்கு ஒரு வருஷத்துல, அப்புறம் அரையாண்டு தேர்வு இருக்கு, அதுக்கப்புறம் இறுதி ஆண்டு தேர்வு இருக்கு. இப்படி வந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் இன்னும் அவங்க வந்து கணினி பக்கம் மாறல, அது ஏன்னா இது பாரம்பரிய முறை, மாற்ற முடியாது.
0: பாரம்பரியம் ஒண்ணு ரொம்ப முக்கியம் தான் ரஃபி, அதாவது எழுத்துல எப்படி எழுதுறது, எழுத்துனால அவங்க வந்து சிந்திக்கணும், சிந்திக்கிறதே அவங்க எழுதணும். இப்ப தட்டச்சு செஞ்சானா அதே அளவுக்கு இருக்காது எண்ணங்கள், அதே அளவுக்கு இருக்காது.
1: நம்ம எல்லாருமே எழுதி வளர்ந்தவங்க மறந்துருவோம் இல்லாட்டினா,
0: அந்த சிரமம் நமக்கு புரியுது. எழுதுறதும் இப்ப தட்டச்சு செய்யறதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியுது, ஏன்னா நம்ம ஏற்கனவே எழுதி பழகிட்டோம். ஆனா இப்ப வந்து உடனே கணினிக்கு மாறினா அது சாத்தியமானு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம வசதி நம்ம பாக்கணும், எல்லா மாணவர்களாலையும் கணினியை அவங்களால வாங்க முடியாது. எல்லா மாணவர்களும் எழுத முடியும், ஆனா எல்லா மாணவர்களும் ஒரே கணினியை பயன்படுத்த முடியுமா
1: கிடையாது. ஆமா, அதெல்லாம் பார்க்கணும். ஆக கல்வித்துறை என்பது மாற்றம் உடனே வராது, நாளடைவில் வந்தாலும் வரலாம்.
0: இப்ப நிறைய மாற்றம் வந்திருக்கு ரஃபி, அதாவது ஹோம் பேஸ் லேர்னிங்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை செய்யறாங்க.
1: ஆமா,
0: இதெல்லாம் பெரிய பெரிய மாற்றம் தான். ஆனா தேர்வு அப்படின்னு எடுத்துக்கும் போது, கல்வி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிக அளவுல தாட்கள் தான் பயன்படுத்துறாங்க.
1: சரி, இன்னொரு துறை நீங்க பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சொல்லி இருக்கிறாங்க.
0: ஓ, ஏன் அது?
1: ரியல் எஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கும் போது
0: இந்த பத்திரங்கள்
1: எல்லாமே வந்து தாட்கள் தான். இப்ப பாருங்க, நான் சமீபத்துல வந்து சந்தித்த ஒரு சூழல் தான் இது. தாட்கள் அதிகமா எல்லா இடத்துலயும் ஒரு 20 பேஜ்ல சைன் பண்ணுங்க, இதுல 20 பேஜ்
0: ஐயப்பம் தேவைப்படுது,
1: ஐயப்பம் தேவைப்படுது. அதுதான் அந்த மாதிரி
0: இது வந்து மின்னலுக்கு முறையிலையும் பயன்படுத்த முடியலையா?
1: இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்திருக்கு, நிறைய சாப்ட்வேர் இருக்கு, இப்ப டாக்யூ சைன் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். சில வேளைகள்ல அவங்க திடீர்னு எடுத்து பாக்குறதுக்கு பேப்பர் தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னும் மாறாம இருக்கிறாங்க அதுல.
0: இந்த நேரத்துல எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு ரஃபி, முன்பு காலத்துல அப்பா வந்து தினைக்கும் அன்றாடமுமே ராத்திரி வேலை முடிந்து ஒரு இடத்துக்கு போவாரு. இடம்னா அங்கே ஒரு வேலை தான், ஒரு வேலை விஷயத்துக்கு போவாரு.
1: சரி,
0: போறதே சைன் பண்றதுக்கு தான். அந்த பணியே வந்து ஒரு சில பத்திரங்கள் இருக்கு, நான் வந்து கையொப்பம் போனோம், கையொப்பம் போட்டாதான் அது செக்கா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு அங்க போய் 10 பக்கமும் சைன் பண்ணிட்டு வராரு.
1: டாக்கு சைன் வீட்டுல இருந்தே
0: பண்ணிருக்கலாம், ஏன் அவர் தூக்கத்திலேயே பண்ணிருக்கலாம். ஆனா மெனக்கட்டு அங்க போய் அன்றாடமே சைன் பண்ணி சைன், ஆனா அவர் கைப்பம் மாறவே மாறது ரஃபி. ஒரு பக்கத்துல ரொம்ப அச்சடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. அதுவே ஒரு கலையை நான் பாத்திருக்கேன். ஆக முன்பு காலத்துல அதான் சொல்றேன், மெனக்கட்டு அங்க போய் ஒரு இடத்துக்கு போய் கையொப்பம் போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாரு, கொஞ்சம் தாமதமா வருவாரு. அதெல்லாம் ஒரு காலம்
1: பாருங்க.
0: ஆனா இப்பயும் இருக்கு சொல்லிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் கண்டிப்பா நிறைய குறைஞ்சிருக்காது.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள், 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
5: உங்களால் ஒராங் ஊத்தான் போல ஊஞ்சலாட முடியுமா? புலியை விட உறக்க கர்ஜிக்க முடியுமா? பெங்குவினை விட வேகமாக நீந்த முடியுமா? உங்கள் பிள்ளைகள் வகுப்பறைக்கு அப்பாலும் கற்க நம் சொந்த வனவிலங்கு பூங்காவில் காணப்படும் தனித்துவமான விலங்குகளை, நம் மண்டாகிய நட்சத்திரங்களை சந்தியுங்கள். கவர்ச்சிகரமான கதைகள், விறுவிறுப்பான சவால்களின் மூலம் மேலும் தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு பார்க்க தயாரா? ஸ்பாட்லைட் ஸ்டார்ஸ் ஆஃப் மண்டாய் நிகழ்ச்சியை மீ வாட்சிலும் மீரகம் ஆக்டோ யூடியூபிலும் இலவசமாக பாருங்கள்.
6: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்.

0: வியாபாரம் தொடர்பாக வர்த்தகம் தொடர்பாக நம்ம வந்து வங்கி கணக்கு திறந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அதிக அளவுல அவங்க வந்து தாட்களை வந்து சமர்ப்பிக்க சொல்றாங்க அவங்களுக்கு. அது ஒரு இதுதான், அது ஒரு எனக்கு என்ன இது நெடலா இருந்துச்சு, என்னடா இது இவ்வளவு பேப்பர் பயன்படுத்துறாங்களே.
1: நீங்க இப்ப இது சொன்னது எனக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கு. அலுவலகங்கள்ல குறிப்பாக நம்மளுடைய அரசாங்க துறையில அதிக அளவுல பயன்படுத்தப்படுது. நான் வந்து ஹெச்டிபி ஆபீஸ்க்கு போகும்போது ரஃபி நானும் 1980களில் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் எல்லாருமே ஒரு கியூபிக்ல இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு பிரிண்டர் இருந்துச்சு.
0: ஆமா,
1: பிரிண்டர்ல தாட்களா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து போய் நீங்க சொன்ன ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னீங்களே, ரியல் எஸ்டேட்டை விட இந்த ஒரு ஹெச்டிபி நம்மளுடைய சிங்கப்பூர்ல,
0: ஏன்னா அவங்களோட சம்பந்தப்பட்டது.
1: ஆமா ஆமா, ஆக அதுதான் இப்ப வந்து பத்திரம் இருக்கு, உங்களுடைய வீடு இந்த நேரத்துல கிடைக்கும், நீங்க வந்து இவ்வளவு நீங்க கட்டிருக்கீங்க, எல்லாத்தையுமே காட்டுறதுக்கு தாட்கள் தான் அவங்க அதுகளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அந்த கியூபிக் ஒவ்வொரு வேலையாட்களுக்கும் வேலையாளுக்கும் ஒரு பிரிண்டர் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்தேன். ஏன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்பன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு 10 தாட்களை பிரிண்ட் பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒரு அலுவலகமே எத்தனை தாக்குல பயன்படுத்திருக்கோம்.
0: ஆமா, இன்னொரு துறையை மறக்க முடியாது. நவீன்
1: சொல்லுங்க,
0: இன்சூரன்ஸ், காப்புறுதி.
1: காப்புறுதி
0: காப்புறுதி உங்க வீட்டுக்கு வரும்போதும் பேசி முடிச்சதோட இந்த தாக்கல் இதெல்லாம் வந்து நீங்க இதா இருக்கீங்க, இதுக்குதான் வந்து காப்புறுதி எடுத்திருக்கீங்க பாருங்க.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்ப குறைஞ்சிட்டு ஆனா ஞாபகம் இருக்கு. இப்ப காப்புறுதி நீங்க வாங்கின பிறகு மாசம் மாசம் உங்களுக்கு அந்த வந்து ஒரு லெட்டரா கொடுப்பாங்க.
0: ஆமா,
1: ஒவ்வொரு லெட்டர்லயுமே ஒவ்வொரு கடிதத்திலுமே ரொம்ப மொத்தமா இருக்கும். ஓ, நீங்க வந்து இவ்வளவு நீங்க கட்டிருக்கீங்க, இவ்வளவு காப்புறுதி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் கொஞ்சம் குறைஞ்சு இப்ப மின்லக்கு முறையில கொடுக்கறாங்க. ஆரம்ப கட்டத்துல நீங்க அந்த கையொப்பம் போடும் போது அது கொஞ்சம் மொத்தமா தான் இருக்கும், பல தாட்களை அவங்க பயன்படுத்துவாங்க.
0: அது கூட அவங்க குறைக்கலாம் அப்படிங்கறது தான் எனக்கு வந்து இதான் வந்ததுன்னா உடனே அழைச்சி சொல்லிடுவேன். தயவுசெய்து அனுப்பாதீங்க, எனக்கு இமெயில் பண்ணுங்க, அது இன்னும் சுலபமா இருக்கும் எனக்கு.

0: இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் வாகனத்தை செலுத்த வேண்டியது இல்லைங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு.
1: இது வந்து உங்களுடைய விருப்பம் தானே ரஃபி, நீங்க வாகனத்தை செலுத்தணும் அப்படிங்கறது உங்களுடைய விருப்பம். ஏன் இன்னைக்கு தேவையில்லை?
0: இன்னைக்கு என்ன வரும்போது நம்ம ஒரு படப்பிடிப்புக்கு அப்புறம் இங்க வந்தோம். இப்ப நம்ம எடுக்க போறது வாடகை உந்து வண்டி எடுத்து போக போறோம். உங்களுக்கு வந்து கார் செலுத்தாம வந்தீங்கன்னா ரொம்ப அதிக பயன் இருக்கு.
1: நிறைய நிறைவு ரஃபி, அதுதான் உண்மை. நான் வேலைக்கு வர்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் அதிக விட பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆனா போகும்போது ரொம்ப சோர்வா இருக்கும். எப்படா விழ போய் சேருவோன்னு எனக்கு தோணும்.
0: தூரமா
1: வேற இருக்கு. ஆமா, ஆக நான் வந்து எப்படா ரொம்ப மெதுவா போய்கிட்டே இருப்பேன் சாலையில. ரொம்ப நினைக்கும் போது போகக்கூடாது, விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வாடகை உந்து வண்டியில நல்லா உயரமா போலாம், சுகுசா போலாம், தூங்கலாம். சில சமயங்கள தூங்கிட்டு
0: போயிடலாம். நம்ம
1: தூங்கிட்டு போயிடுவேன். எத்தனை ஓட்டுநருக்கு வந்து நான் கொரட்ட விடுறத கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல.
0: ஓகே, நீங்க அந்த வகையிலையும் பாடி என்டர்டெயின் பண்றீங்க, இதுவும் இப்படியும் செய்து என்டர்டெயின் பண்றீங்க. சரி, மீண்டும் உங்க எல்லாரையும் இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில இன்றிரவு சந்திக்கிறோம். இப்பொழுதைக்கு விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி.
1: நான் நவீன். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்து விடும் சோகங்கள். பாய்.

வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பல முறை நம்ம சொல்ல கேட்டிருப்போம். அதுக்கு ஏத்த மாதிரிதான் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னாச்சுன்னா, இந்த கார்பந்து உலகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க ரெண்டு பேரும் ஆக சிறந்த ஆட்டக்காரர்கள் அடிக்கடி வர்ணிக்கப்படுது. கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த பேரை. ஆக இவங்க இருவரும் ஒரே அணியில விளையாட போறதா அண்மையில தகவல் வெளிவந்துச்சு. அதை படிச்சோடனே கார்பந்து உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க நீங்க, ரெண்டு பேரும் ஒரே அணியிலையா, எப்படி அது சாத்தியப்படாத அப்படின்னு. ஆக தீர விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, கார்லோஸ் டெவேஸ் இவரு ஓய்வு பெற்ற ஒரு ஆட்டக்காரர், நிறைவா ஒரு ஆட்டத்தை அவர் ஆட போறாரு பொக்கா ஜூனியர்ஸ்க்காக அப்படின்னும், அந்த ஆட்டத்தில் அவரோட சேர்ந்து ஒரே அணியில லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாட போறாங்க, அதுக்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க அப்படின்னும் அண்மையில் தகவல் வெளிவந்துச்சு. ஆனா அதை தொடர்ந்து வெளிவந்த தகவல் என்ன சொல்றதுன்னா, லயனல் மெஸ்ஸி கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட போய் கார்லோஸ் டெவேஸ் கேட்டாரா, ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கல தகவல், அது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உறுதிப்படுத்தப்படல இருவரும் விளையாடுவாங்களா அப்படின்னு. அப்படியே விளையாண்டாலும் ஒரே அணியில விளையாடுவாங்களா அப்படிங்கறதையும் அவங்க உறுதிப்படுத்தலன்னு தகவல் சொல்லுது. இதுல என்ன தெரியுது, இணையத்துல நம்ம பார்க்குறதும் பொய்யா இருக்கலாம், கேட்குறதும் பொய்யா இருக்கலாம், நம்ம தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய்யா இருக்கும். தோ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு, தோ அவங்க சொல்லிட்டாங்க, தோ இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, சரியா?

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ட்ரெஸ்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: அலை கடலை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற சிகப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவன் இல்லாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
5: இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம். இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
3: மறக்காம கேளுங்க.
6: சகியே சகியே சகித்தால் என்ன,
7: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
8: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை.
7: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
9: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. அண்மையில ஒரு பதிவை நான் பார்த்தேன். அந்த பதிவுல என்ன போட்டிருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எப்பப்பெல்லாம் எனக்கு நல்லது நடக்குதோ அப்பப்போ நான் முதல் ஆளா உடனடியா போய் சொல்றது என்னுடைய அம்மா கிட்ட தான். அம்மாவின் உண்மையான ஆசீர்வாதமோ மகிழ்ச்சியும் தான் உண்மையான வரப்பிரசாதம் அப்படின்னு அந்த பதிவுல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதை படிச்ச உடனே ஒரு கணம் நின்னுட்டேன். அட ஆமால, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போல்லாம் நமக்கு நல்லது நடக்குதோ அப்போல்லாம் அம்மாட்ட உடனடியாக போய் சொல்லுவோம், அவங்களும் தட்டி கொடுத்து பாராட்டுவாங்க. அப்படி தோல்வி அடைஞ்சா கவலைப்படாத, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, இன்னும் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த பாக்கியம் என்ன மாதிரி சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆக உங்கள் அம்மா கிட்ட இன்றைக்கி நீங்கள் பேசிட்டீங்களா, வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டீங்களா, இன்னும் இல்லையா, எது காத்துட்டு இருக்கீங்க? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க மனசு லேசாகும், வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும்.

0: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும் இந்த அங்க இருக்குது
2: அது மட்டுமா.
0: இன்று நாம சிவில் சர்வன் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
3: சிவில் சர்வன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க, அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

சாயங்காலத்துல எழுந்து சாப்பிட நேரம் இல்லை, அதனால நேராக வேலைக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மதிய வேலை இருக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். இதனாலேயே பல நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்றீங்களா? இந்த பாருங்க, உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது. ஆக காலங்காத்தாலே டக்குன்னு சுலபமா ஆரோக்கியமா நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு வழி சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க, ஒரு குழை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள 2 மேஜை கரண்டி கிரீக் யோகர்ட் வகையான தயிரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சோண்டு இந்த ப்ளூபெர்ரிஸ், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தேன் அதை உள்ள போடுங்க. இது ஒரு நல்ல கலவையா டக்குன்னு 2 நிமிஷத்துல கலக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், விழிப்ப கொடுக்கும். ரொம்ப முக்கியமா புரதச்சத்து, நார்ச்சத்து இவற்றை உங்க உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது சுறுசுறுப்பா உங்களை வச்சுக்க உதவும். இந்த பாருங்க, வேலைக்கு போறது, காசு சம்பாதிக்கிறது எல்லாமே முக்கியம்தான். ஆனா அந்த காசை சம்பாதிச்சு அனுபவிக்க போறீங்களா இல்ல மருத்துவத்தை கொடுக்க போறீங்களா? சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க, சரியா?

உங்களுக்கு பரிசா காத்துட்டு இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், கேட்ட கேள்வி என்னவென்றால், உலகத்திலேயே ஆக பழமையான விடுதி ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உங்கள 99.999 வழிகாட்டினர் சரியான பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துகள். இத்தனை பேர் சரியான பதில சொன்னதுனால ஒருத்தர் இல்ல இருவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். ஆக அந்த இருவர் யார் அப்படிங்கறதா இங்க கேள்வியே. சரியா சொன்னவங்க பதில மல்லிகா, வாழ்த்துகள். பாட்டோட ஆசைப்பட்ட அவ்வளவுதான். இரண்டாவது பதில் சொன்ன நபர் லாரன்ஸ், அவருக்கு வாழ்த்துகள். ஜப்பான்

நிஷியாமா ஆன்சென் கே உன்கன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விடுதி இருக்கு. இது அக்காய்ஷி மலைகளின் அடிவாரத்துல கட்டப்பட்ட ஒரு விடுதி. சரியா, இந்த விடுதி 1321 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்டது. அதுவும் பரம்பரை பரம்பரையா அந்த விடுதியை பயன்படுத்திக்கிட்டு வராங்க குறிப்பிட்ட ஒரு சிலர் அப்படிங்கிற தகவலை வாசித்த உடனே நான் அசந்து போயிட்டேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 1321 ஆண்டுகளுக்கு முன்னால, 1321 இயர்ஸ் அதுக்கு முன்னால கட்டப்பட்ட இந்த பழமையான விடுதி இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே. ஜப்பான் பத்தி சொன்ன உடனே போய் பார்க்கணும், அனுபவிக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிசம்பர் 5 ஜப்பானுக்கு போக போறோம். எங்கெங்க போக போறோம், என்னென்ன பார்க்க போறோம், எதை எதை சாப்பிட போறோம், இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல இருக்கலாம். எவ்வளவு செலவாகும், அதுக்கும் எல்லாத்துக்கும் பதிலா நான் லிங்கை கொடுக்குறேன், போய் படிச்சு பாருங்க. முடிஞ்சா என் கூட கிளம்பி வாங்க, ஜப்பான ஒரு கலக்கு கலக்குவோம். சரியா,

0: ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில இன்று நம்ம பொய்யை பற்றி பேச போறோம். பொய்யா? பொய்லாம் சொல்லக்கூடாது, அதை திட்டுவாங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சிறு வயதிலிருந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு பல முறை நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் சில நேரங்களில் நம்மளே காப்பாற்றிக்கொள்ள நம்ம சில பொய்களை சொல்லலாம். அதனால தான் திருவள்ளுவரே அறுத்துப்பால் பொய்யாமை அதிகாரத்தில் திருக்குறள் எண் 297 பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்த திருக்குறளை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுவோம். இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஒரே ஒரு பொய் உங்களை காப்பாற்றிக் கொள்ள அல்லது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள ஒரே ஒரு பொய்ய நீங்க சொல்லலானா எதற்காக அந்த பொய்யை பயன்படுத்திக் கொள்வீங்க, ஏன் என்பதை எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9 6 7 8 8 9 6 8. உங்களுடைய வாழ்நாளில் நீங்க பல பொய்களை சொல்லியிருக்கலாம், உங்களை காப்பாற்றிக் கொள்ள உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள. சில உண்மை சம்பவங்கள்லாம் சொல்ல தேவையில்லை, உங்க கற்பனைக்கு கொஞ்சம் உயிர்ப்பு கொடுப்போமே. நீங்க எதற்காக இந்த பொய்யை சொல்வீங்க, எந்த சூழ்நிலைக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்வீங்க என்பதை பற்றி நீங்க எனக்கு இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். நேற்று ஒரு பாட்காஸ்ட் பார்த்திருந்தேன், அதை ஒட்டிதான் இந்த கேள்வியே பிறகு. அந்த தகவல் என்ன என்பதை இன்னும் கொஞ்சத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன்.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9 6 7.

காலகாலமாக ஒரே ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காலம் கடந்து நின்னாலும் நான் உன்னை மட்டும் தான் காதலிப்பேன், நான் வேற யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சில நேரத்தில் இந்த வசனத்தை சில பேர் சொல்லுவாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அது ஒரு பொய் தான். நம்ம இன்று பொய்யை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சில பேர் தன்னை காப்பாற்றிக்கொள்ள சில பொய்களை சொல்லுவாங்க. சில நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சில நேரத்தில் சில பேர் சூப்பராக பொய் சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்கிறதே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் சொல்வதை கேட்பது உண்டு நம்ம. ஆனால் இந்த கண்ணை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பது பொய்யா? ஏன்னா சில பேர் கண்ணை பார்த்து பொய்யை சொல்கிறது உண்டு. அதனால் கண்ணை பார்த்து நம்ம இதை உண்மையாக பொய்யா தெரிஞ்சுக்கிறத விட கேள்விகள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, நீ பொய் சொன்னதானே, நீ என்னது போல தானே அப்படின்னு கேட்கறத விட, நேற்று நீ அங்கே போயிருந்திய, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அந்த இடத்துக்கு போல அந்த சம்பவம் நடக்கலைன்னா அவங்க அந்த உண்மை சம்பவத்தை மறுபடியும் சொல்கிறதுக்கு தடுமாறுவாங்க, கொஞ்சம் வார்த்தைகள் தேடுவாங்க அப்படின்னு இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கேள்விகளை கேட்க கேட்க எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கோ அவ்வளோக்கு தகவல் வரும். எவ்வளவு உண்மை இல்லையோ அது பொய்யோ தகவல் வராது, தடுமாறுவாங்க. அந்த தடுமாற்றத்திலே தெரியும் அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையான்னு இந்த பாட்காஸ்ட்டில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கலாம். இந்த டைரி ஆஃப் சிஇஓன்னு யூடியூப்பில் இருக்குது. சரி, அடுத்த தடவை யாராவது பொய் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ சுலபமாக கண்டுபிடிப்பீங்க. எஸ்

0: இதோ திரைப்படுத்திருந்து நம்ம பாடலை கேட்டிருந்தோம். அதுக்கு முன்பே மண் வாசனை திரைப்படுத்திருந்தோம், நம்ம பாடல்களை கேட்டிருந்தோம். 80களில் வெளிவந்த மென்மையான பாடல்கள். சரி, இன்று எங்கே எங்கே அங்கத்தில் 3 குறிப்புகளை கொடுத்துருந்தேன். முதல் குறிப்பு தேசிய பூங்கா கழகம், 2 குறிப்பு ஜூலை மாதம் 2014, 3 குறிப்பு தீவுகள். ஆரம்பத்தில் தீவுன்னு கொடுத்துருந்தேன், அதன் பிறகு தீவுகள்னு மாற்றினேன். அதை கேட்ட பிறகும் எனக்கு சில தவறான பதில்கள் வந்தன. கிளைமெண்டி மோகன் கோனி ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க, லீலாவதி ஹரிமா ஐலண்ட் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தங்கமுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார். சொன்ன பிறகு இப்ப சரியான பதில் வந்து விட்டது. யாரு சொல்லிருக்கான்னு
1: கேக்கலாமா? நீங்கள் குறிப்பிடும் தீவுகள் பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் மற்றும் ஸ்மால் சிஸ்டர்ஸ் ஐலண்ட், 2 தீவுகள் சேர்ந்தது. நன்றி, வணக்கம். சாமியல்.
0: சரி, சேர்ந்தது கிடையாது, தனியா தான் இருக்கிற தீவுகள். இதே மாதிரி பல நேர்களும் சரியான பதில் அனுப்பிச்சிட்டீங்க. இந்த தீவுகளை பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் அழைப்பாங்க. மலாயில புலாவ் சுபார் லவுட், புலாவ் சுபார் டாராட் அப்படின்னு அழைப்பாங்க. எப்படி இந்த தீவுகளுக்கு பிக் சிஸ்டர்ஸ் ஐலண்ட் பேர் வந்ததுன்னு பல பேர் கேட்கலாம். இதுல 3 கதைகள் இருக்கு, அதுல நான் ஒரு கதை சொல்றேன். 2 சகோதரிகள் தீவுல வாழ்ந்து வந்தாங்க, அவங்க பேரு மீனா லீனா. அவங்களுடைய மாமாவோட தான் வாழ்ந்து வந்தாங்களாம். ஏன்னா இளம் வயதிலேயே அவங்களுடைய அப்பா அம்மாவை தவறிட்டாங்க. ஒரு நாளைக்கு இந்த தீவுக்கு பைரட்ஸ் வராங்க. அதுல இருக்கிற ஒரு பைரட் லீனாவை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா, இவ்வளவு திருமணம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவங்களை கடத்திட்டு போறாங்க. கடத்தும் நேரத்துல அவங்களுடைய சகோதரி மீனா அவங்களை காப்பாற்ற அந்த கப்பலை குதிக்கிறாங்க. குதிக்கும் நேரத்துல மீனாவை தள்ளி விட்டுறாங்க, அவங்க கடல்ல மூழ்கிறாங்க. அவங்களுக்கு நீந்த தெரியாதனால அவங்க கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. லீனாவும் அப்படி இப்படி சண்டை போட்டு அவங்களும் தப்பிக்க அந்த கடல்ல குதிக்கிறாங்க. அவங்களுக்கும் நீச்சல் தெரியாது, அவங்களும் கடல்ல மூழ்கி இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அந்த இடத்துல 2 தீவுகள் பிறந்தனு இந்த கதை சொல்லுது. அவங்க கேட்கறதுக்கு திரைக்கதை மாதிரி இருக்கும், ஆனா அங்க உண்மையிலே குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இறந்த நாள்ல நல்லா இடியுடன் கூடிய மழை பெய்யுமா அப்படின்னு இந்த வரலாறு சொல்லுது. எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. ஆனா ஜூலை மாதம் 2014 தேசிய பூங்கா கழகம் இதை ஒரு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு பூங்காவா மாற்றினாங்க. இந்த 2 தீர்வுகள் ஒட்டி இருக்காது, தனியா தான் இருக்குமா? இங்க போய் நீந்துறதோ அல்லது அங்க போயிட்டு மீன் பிடிக்கிறதோ கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடற்கடியில நிறைய கோரல்ஸ் இருக்குன்னு இந்த தகவல் சொல்லுது. அதனால நீங்க நிச்சயமா இந்த இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூகுள தான் பார்க்க முடியும். நீங்க சிஸ்டர்ஸ் ஐலண்ட்னு கூகுள்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா அந்த தீவு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோம்
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேக்க தவறாதீங்க.
3: தொந்தவில் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல்.
1: இது வந்து டீ அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை, ஆனா கிடையாது, நான் இல்லை. அது உலக அழகி அப்படின்னு சொன்னது மலேசியாவை சேர்ந்த 28 வயது தானுசியா செட்டி அவங்களதான் நான் சொன்னேங்க. உலக அழகி போட்டி 2026 இந்த போட்டியில இவங்க 3வது இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. மலேசியாவுக்கு ஒரு பெருமை தேடி தந்திருக்காங்க. 2வது இடத்துல ஸ்பெயினை சேர்ந்த எலிசபெத் இந்த வருடத்தின் மிஸ் வேர்ல்ட் பட்டத்தை பெற்றிருக்காங்க. ஜோஹரி மோலா இவங்க டொமினிகன் ரிபப்ளிக்கை சேர்ந்தவங்க. ஆக முதல் 3 இடங்கள்ல ஆசியா நாடான நம்ம அண்டை நாடான மலேசியாவுக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தனுசிய செட்டி இவங்க பிறப்பிலேயே ஒரு இந்தியர். ஆனா இவங்களால ஆங்கிலம் சீனம் தமிழ் மலாய் அப்படின்னு எல்லா மொழிகளிலும் சரளமா பேசுவாங்க. ஒரு கேள்வி பதில் போட்டி அங்கத்துல இவங்க எல்லா மொழிகளிலும் பேசி அசத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க கூடிய அந்த இறுதி கேள்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் சொன்னதால நம்ம தானுசிய செட்டி 3வது நிலையில இடம் பிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிருலாங்க. எங்க நம்ம டீ கடையை கேட்டுக்கொண்டிருக்கும் உலக அழகர்கள் அழகிகள் எங்க இருக்கீங்க? நான் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா உங்களுக்கு மகுடம் சூடுவதற்கு நித்யா நானும் தயாராக இருக்கிறேன். வாங்க நம்ம டீ கடை ஃபேஷன் ஷோ ஆரம்பிச்சிருவோமா? இதோ 8 மணி வரைக்கும் உங்களுக்காக தன்னந்தனியாக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கேன். உங்கள் உலக அழகி ரவுடி பேபி நித்யா ராவ். ஒரு தன்னடக்கம்
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

உண்மையை சொல்லுங்க, தூங்கலன்னா உங்களுடைய விழிகள் இப்படிதான் பாடுமா? எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிலாம் பாடும். ஏன்னா தூக்கம் இல்லாத விழிகள் விழித்திருக்கிறதுக்கு கஷ்டப்படும், நம்மளோட கவனமும் குறையும். இதனால அன்றைய நாள் முழுக்க நம்ம உருன்னு இருப்போங்க. அதனால நல்ல தூக்கத்தின் தரத்தை எப்படி நம்ம கொண்டு வரலாம், தூக்கத்துக்கான ஒரு சில சுகாதார குறிப்புகள் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. முதலாவதாக, நீங்க தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கைபேசியோ தொலைக்காட்சியோ அந்த ஸ்கிரீன் திரைகள் இருக்கும் எந்த கருவியோ நீங்க கையில எடுக்க கூடாது, பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக வானொலி கேளுங்க, புத்தகங்கள் படிங்க. இரண்டாவதாக, உங்களுடைய அறை ரொம்ப சூடா இருந்ததுன்னா உங்களுக்கு எழுதல தூக்கம் வராதுங்க. அதற்கு பதிலாக 23-25 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அதை வச்சுக்க சொல்றாங்க. மூன்றாவது ரொம்ப முக்கியமானதுங்க, 3 மணிக்குள்ள காபி தேநீர் குடிக்கிறத நீங்க நிறுத்தணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் டீ கடையில டீ குடிங்க, டீ குடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆக இன்னையில இருந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, டீ கடையில பாடல கேளுங்க, ஆனா 4 மணிக்கு மேல டீ எல்லாம் குடிக்க கூடாது, சரியா? ஏன்னா அப்படி காபி அல்லது தேநீர் நீங்க குடிச்சீங்கன்னா அதுல கேஃபீன் இருக்கு. இந்த கேஃபீன் அப்படிங்கிற ரசாயனம் உங்களுடைய உடல்ல 6 மணி நேரங்கள் இருக்குமாங்க. இதனால உங்களுக்கு எழுதுல தூக்கம் வராது. அப்புறம் நீங்க நள்ளிரவு 12 மணிக்கு தான் தூங்க போவீங்க. அதனால முடிந்த அளவுக்கு 3 மணி, பிற்பகல் 3 மணிக்குள்ள உங்களுடைய டீ காபி எல்லாம் குடிக்கிறத நிறுத்திருங்க. 4வதாக, இது குழந்தைகளுக்கு அதிகமா சொல்றாங்க, ஆனா பெரியவர்களுக்கும் இது நிச்சயமா உதவும். உங்களுடைய அறையில ஏதாவது சின்ன விளக்குகள் இருந்தா அதை அடைச்சு போட்டுருங்க. உங்களுடைய ஜன்னல் திரைகளை மூடிவிட்டு உங்களுடைய அறைய முழுமையாக இருட்டாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இத உங்களுடைய தூக்கத்தை எழுதல வர வைக்கிறதுக்கு உதவும். இன்றைய குறிப்புகளை இன்றிரவு நீங்க செய்துதான் பாருங்களேன். 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு.
1: தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு?
0: கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்தது சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
2: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீலிசனுக்கு செல்லுங்கள்.
3: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
3: உங்கள் ஒலியில்.

0: டீ கடையில தொலைபேசி அழைப்பு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம டீ கடைக்கு அழுத்ததாக அழைச்சிருக்காரு நம்ம ஏசுமா.
1: நல்ல தலைப்பு. பெரும்பாலும் நம்பரை பார்த்து யாரும் நம்மள போட்டு அறுக்கிற ஆளுகளா இருந்தா அந்த நம்பரை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், எடுக்க மாட்டேன். அது மாதிரி நம்பரை பார்த்து தான் நான் பேசுவேன். சில பேர் போனை பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், போட்டு வேலையே பார்க்க விட மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால நான் பெரும்பாலும் போன் நம்பரை பார்த்து தான் பேசுவேன்.
0: நான் நினைக்கிறேன் இஸ்மாயில், நீங்க ஒரு செயற்கை நுண்ணறிவு கைபேசியை பயன்படுத்தணும்னு, அதாவது யாராவது உங்களுக்கு அழைச்சாங்கன்னா அவங்க யாரு எதற்காக அழைக்கிறீங்க அப்படின்னு சேர்க்கை நுண்ணறிவு அந்த குரல் கேக்குதான். அதை கேட்ட பிறகுதான் உங்களால அந்த அழைப்பை எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சேர்க்கை நுண்ணறிவு துணை இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அடுத்ததாக நேர் சுகந்தி சொல்லியிருக்காங்க, நித்யா என்னுடைய கணவர் அழைச்சா மட்டும்தான் நான் கைபேசியை எடுப்பேன். அதற்கு முக்கியமான காரணம், என்னுடைய கணவருக்கு எனக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்றதுக்கு எல்லாம் நேரம் கிடையாது. ஒரே ஒரு செய்தி ஓகே சரி இல்ல தம்ஸ் அப் அந்த மாதிரி இமோஜி தான் பயன்படுத்தி என்கிட்ட பேசுறேன்னு வைங்க. திடீர்னு எனக்கு அழைப்பு வந்தா முதலாவதாக நான் சொல்றது என்னாச்சு அப்படின்னு தான் கேட்பேன். ஆனா அது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். திடீர்னு அவருக்கு பாசம் வந்து எனக்கு அழைப்பாரு அப்படின்னு பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க சுகந்தி, ரொம்ப நன்றி. பாத்தீங்களா நம்மளுடைய காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இறுதியாக நேயர் ராஜு சொல்லியிருக்காரு, நித்யா யாராவது எனக்கு தொலைபேசி வழியாக அழைச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 40 வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு பதிலா ஒரே ஒரு அழைப்பு அழைச்சு பிரச்சனை என்ன அப்படின்னு பேசி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இதுவும் வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். இப்படியாக எனக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. சரி, அந்த காலத்துல தொலைபேசி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாத ஒரு விஷயம் இல்லையா, இந்த காலத்துல தொழில்நுட்பம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு லேசா நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. அதாவது பாருங்க, அந்த காலத்துல ரொம்ப எளிமையான முறையில நம்ம தொலைபேசிகள் நிறைய நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கு தெரியாத பல செயற்கை நுண்ணறிவு, பல தொழில்நுட்ப சார்ந்த பல அம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல சிலவற்றை நித்யா நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இப்ப நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக மெட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி இருக்கிறது. இப்ப உங்களுக்கு வந்து தட்டச்சு செய்ய உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தமிழ்ல கூட குரல் பதிவு வாயிலாக நீங்க வந்து பதிவு செஞ்சு அந்த செய்தியை வந்து அது தானாகவே அந்த செயற்கை நுண்ணறிவு தட்டச்சு செஞ்சு கொடுக்கற மாதிரி சில சேவைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போது நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து மொழி தெரியாத ஒருத்தவங்க, இப்ப தமிழ் மொழி தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான செயற்கை நுண்ணறிவு சேவையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு ஜப்பானியர்கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல நீங்க குரல் பதிவு வாயிலாக நீங்க பதிவு பண்றீங்கன்னு வைங்க, ஒரு சில சேவைகள் என்ன செய்யுதுன்னா அதை வந்து ஜப்பானிய மொழியாக மாற்றி அவங்களுக்கு புரியும்படி அதை அனுப்பி வைக்குது. இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்ப சார்ந்த பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக நித்யா நான் சொல்றேன், செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யணும்னு, அவ்வப்போது யாராவது உங்களுக்கு அழைக்கும் போது செயற்கை நுண்ணறிவு உங்க முகத்தை பாக்குது, உருன்னு இருக்கீங்களா அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, நித்யா ரொம்ப கோபமா இருக்காங்க அப்புறம் அடிங்க அப்படின்னு. அல்லது இன்னொரு நேரத்தின் போது நித்யா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இருந்தாலும் யாருக்கிட்டையும் பேச அவங்க விரும்பல அப்புறம் அழைங்க அப்படின்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவே உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா இன்னும் சுலபமா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட சில சமயத்துல சில நபர்கள், ஏன் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியர் அவங்க திடீர்னு அழைச்சு எப்படிமா இருக்க சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறது அது ஒரு தனி சுகம்தாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும் போது கடைசியில இருக்கிறது அவங்களுடைய செய்திகள், அவங்களுடைய குரல் பதிவு, அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய ஞாபகங்கள் மட்டும்தான். அதனால அவ்வப்போது அவங்க உங்களுக்கு அழைச்சாங்கன்னா அந்த அழைப்பை வந்து நிராகரிக்காம எடுத்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசுங்களேன், அது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும், உங்களுக்கும் நிச்சயமா சந்தோஷத்தை தரும். ஆக பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் இந்த உலகத்துல நாம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பு நமக்கு வந்து ஒரு நல்ல நினைவூட்டலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணன் இங்கே.
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: நடக்கும்
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை நிகழ்ச்சி. உங்களுக்காக நிகழ்ச்சி படுத்திட்டு இருக்கேன் உங்கள் ரவுடி பேபி நித்யா. இந்த செப்டம்பர் விடுமுறை காலகட்டத்தின் போது உங்களுடைய பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போகணும்னு தெரியலையா? இதற்காக நீங்க பணம் எதுவும் செலவு பண்ண வேண்டாம். இலவசமாகவே உங்களுக்காக பல நடவடிக்கைகள், பல நிகழ்ச்சிகள் சிங்கப்பூர்ல நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில இந்த மாதம் முக்கியமாக சீனர்கள் இலையுதிர்கால விழாவை அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதற்கான பல இடங்கள்ல இலவசமான விழாக்கள், நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கப்பூரில் உள்ள கிழக்கு பகுதி, அதாவது பாசிரிஸ் டெம்பனிஸ் இந்த பகுதியில இலையுதிர்காலத்தை முன்னிட்டு பிள்ளைகளுக்காக பபிள் பார்ட்டி, லண்டன்ஸ் இலையுதிர்கால விழாவை முன்னிட்டு கதை நேரங்கள் என பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பிள்ளைகளுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பபிள் பார்ட்டி இது செப்டம்பர் 5-7 வரைக்கும், செப்டம்பர் 12-13 இந்த தேதிகள்ல மாலை 6:30-7 இரவு 9:00-9:30 இடம்பெறும். இங்க நீங்க நடனங்கள், ஜகலிங் போன்ற பிள்ளைகளை உற்சாகம் படுத்தக்கூடிய பல நடவடிக்கைகளை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகளை நீங்க சென்ட்ரல் கேட்வே அப்படிங்கிற கட்டிடத்தின் 2வது மாடியில எதிர்பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, பாசிரிஸ் வட்டாரத்துல குடியிருக்கும் நம்ம நேயர்களுக்கு பாசிரிஸ் பேரங்காடிக்கு வெளியில, அதாவது பாசிரிஸ் மால் இதற்கு வெளியில இலையுதிர் கால விழாவை முன்னிட்டு வண்ண வண்ண விளக்குகள், அலங்காரங்கள் என அந்த இடத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. இதை நீங்க பாசிரிஸ் மால் 2வது மாடி சென்ட்ரல் கிரீன்வே இந்த பகுதியில நீங்க சென்று பார்க்கலாம், படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது முற்றிலும் இலவசம். இந்த வார இறுதி நாட்கள், குறிப்பாக செப்டம்பர் விடுமுறை காலகட்டத்தின் போது என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகளை கலந்து கொண்டு உங்களுடைய செப்டம்பர் மாத காலத்தை நல்ல ஜாம் ஜாம்னு கொண்டாடுங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரியான பதில சற்று முன்பாக யாரா சொல்லியிருந்தீங்க அப்படிங்கறத நான் அறிவிச்சிருந்தேன். நம்ம ராதாகுமாரியும் சரியான நேரத்துல நீங்க பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துகள். ஆக சரியான பதில நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம வைஷ்ணவி புதிய நேராக இருக்கிறீங்க. நீங்க தான் முதல்ல குரல் பதிவு அனுப்பியிருக்கீங்க, அதனால வைஷ்ணவி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம். அந்த புகழ்பெற்ற உணவு வந்துட்டு ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்ல, அது
0: ஐஸ்கிரீம் கோன் என்பதுதான் சரியான பதில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐஸ்கிரீம் வந்து அதுதான் புகழ் பெற்ற ஒரு உணவு இல்லையா. அந்த ஐஸ்கிரீம் புகழ் பெறுவதற்கு முன்பாகவே நான் புகழ் பெற ஆரம்பிச்சேன். அதுக்கு முக்கிய காரணம், ஐஸ்கிரீமை பரிமாறுறதுக்கு எந்த ஒரு தட்டோ குவளையோ அல்லது மங்கு தட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத அந்த ஒரு காரணத்தால தான் என்ன உருவாக்குனாங்க. அதுவும் எப்படி, மாவும் சர்க்கரையும் சேர்த்து தயாரித்த எண்ணெய் கூறாக உருட்டி இருக்காங்க ஒரு கோன் மாதிரி. இந்த மாதிரி அந்த வேஃபர் கோன் அந்த பிஸ்கெட்டை அவங்க உருட்டுனதால அதுல ஐஸ்கிரீம் சேர்ந்து பரிமாறும் போது அந்த ஐஸ்கிரீம் கீழே சொட்டாது. பல வியாபாரிகளுக்கு நான் எவ்வளவு உதவியா இருக்கேன் தெரியுமா, தட்டு வாங்க தேவையில்ல, குவளை வாங்க தேவையில்ல, என்ன உருட்டி ஐஸ்கிரீம் வச்சு மத்தவங்களுக்கு பரிமாறுனீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மட்டும் இல்ல அந்த வேஃபர் கோனையும் நீங்க சேர்த்து சாப்பிடலாம்ல. 1900 காலகட்டத்துல கோன் ஐஸ்கிரீம் அந்த கோன் இருக்கு இல்லையா, அது செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் கருவிகளை வச்செல்லாம் செஞ்சாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல 1 மணி நேரத்துக்குள்ள 1000 ஐஸ்கிரீம் கோன் செய்ய முடியுங்க. அதற்குண்டான தொழில்நுட்பம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப சாதாரண கோன் இல்லாம அந்த கோன்ல சர்க்கரையும் சில நேரத்துல ஐசிங் அப்புறம் இந்த சுகர் ஸ்பிரிங்கிள்ஸ் இந்த மாதிரி கடலை வகைகள் இந்த மாதிரி நிறைய சேர்த்து இப்போது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் ஐஸ்கிரீம் பல பேருக்கு பிடிச்சாலும் அந்த ஐஸ்கிரீமுக்கு முன்பாகவே நாம புகழ் பெற ஆரம்பிச்சிட்டோம்ல, அது சரி. கோன் ஐஸ்கிரீம் அந்த கோனுக்கு ஏதாவது ஒரு பாடல் தேடலான்னு பார்த்தா எனக்கு இந்த பாடல் தான் சிக்கிருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி.

செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காப் ஒலி 96.8.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
1: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
0: இந்த செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: அதுல ஒண்ணுதான் பாடன் டே. சொல்ல வேண்டிய நேரத்தில் அதெல்லாம் சொல்லணுங்கிறத ஞாபகப்படுத்துற ஒரு நாள் செப்டம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கு அதை ஞாபகப்படுத்துறாங்க.
0: ஆங்கிலத்துல இதை நீங்க பயன்படுத்தீங்கன்னா ரொம்ப பணிவா நீங்க பேசுறீங்க, பணிவா ஏதாச்சும் நீங்க கேக்குறீங்க, பிளீஸ்க்கு மாறா நீங்க இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு. என்னுடைய அண்ணன் ஒருத்தர் மட்டும் தான் இதை பயன்படுத்தி நான் கேட்டிருக்கேன் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில. அது கூட சின்ன வயசுல யாரும் கத்துக் கொடுத்தாங்க, அதை பயன்படுத்தினாரு. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால முடிஞ்சா இதை வந்து பயன்படுத்துங்க. சரி, அடுத்ததாக நேஷனல் எம்பசன் டே அனுசரிக்கப்படுது. எம்பசன் அப்படிங்கிறது ரஃபி இந்த சிம்பிள் இப்ப எஸ்கலமேஷன் மார்க் இருக்கு, குறியெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி end அதாவது மற்றும் அப்படின்னு நம்ம சொல்றது தமிழ்ல, அதுக்கும் ஒரு ஒரு குறி மாதிரி இருக்கு. அதுதான் எம்பசன். இது எப்படி உருவானுச்சுன்னா பாக்க, அதை எழுதுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி உருவானுச்சுன்னா லெட்டின்ல இ, அதாவது அந்த எழுத்து இ டி லெட்டின்ல அவங்க சேர்த்து எழுதும் போது அப்படி இருக்கும்
2: இருக்கும்
0: அப்படி அதை எழுத எழுத எழுதுனா இப்ப வந்து அவர் குறியாத மாதிரி இருக்கு.
2: சரி, இன்னைக்கு நடிகர்கள் தினம். யாரெல்லாம் நடிப்பு துறையில இருக்கீங்களோ கலைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பாராட்டும் ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது.
0: இன்னைக்கு கூட நான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது நாடகமிக் வந்து சென்ற மாதம் நடந்துச்சு.
2: ஆமா,
0: அது கடைசியில நடந்துச்சு. ஒரு வாரம் முழுவதுமே பல நாடகங்கள்
2: வெளியேறிச்சு.
0: அதுல பல நடிகர்கள் வெளிவந்தாங்க, நடிப்பு திறனை காட்டினாங்க. ஆக இப்படி நடிகர்கள் பல விதமா இருக்காங்க. எப்போதுமே நம்ம திரையில தான் பாக்குறது நடிகர்களும் கிடையாது,
2: வாழ்க்கையில நடிச்சிட்டு இருக்கிறோம் நம்மளும் நடிகர்கள் தான்.
0: அது ஷேக்ஸ்பியர் சொன்னது உண்மைதான். ஆக இந்த மாதிரி மேடை நாடகங்கள்லயும் நடிகர்கள் பல விதமா இருக்காங்க.
2: அதோட டெலிபோன் டியூஸ்டே என்ற ஒரு நாளும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது.
0: அப்படின்னா என்ன ரஃபி, நம்ம அழைத்து பேசணுமா?
2: ஆமா, அப்பதான் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கிறோமே. டெலிபோன் டியூஸ்டேன்னு சொன்னதோட டெலிபோனை தூக்கிடாதீங்க. அவங்க டெலிபோன் டியூஸ்டேன்னு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க, நல்லதை பேசுங்க அப்படின்னு சொல்ற ஒரு நாள் தான் இன்னைக்கு. ஆமா, அது உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய பாட்டியா இருக்கலாம். சரி, அப்ப தொலைபேசி அழைப்பு குறைஞ்சு டெக்ஸ்ட்ல நம்ம இறங்கிட்டோம் இல்லையா?
0: ஆமா, உண்மை
2: அதெல்லாம் வேணாம், ஒரு அழைப்பு விடுங்கிறாங்க, அவ்வளவுதான்.
0: இப்ப எல்லாம் அழைத்து பேசுறதுக்கு பல பேர் பயப்படுறாங்க. இங்க அழைத்து பேசும்போது நடக்கணும். ஒரு எலும்பு முறிவு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, எப்படி அதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு பிசிக்கல் தெரப்பி மூலமாக தான் இதெல்லாம் செய்வாங்க.
2: ஆமா, இப்ப பிசியோதெரப்பிக்கு போறவங்க, இந்த மாதிரி தெரப்பியில ஈடுபட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே ஒரு நாள்.
0: இறுதியாக நோ யோர் நம்பர்ஸ் வீக். நம்பர்ஸ் வீக்னா எனக்கு தான் தெரியுமா, ஒண்ணுல இருந்து 10 தெரியுமே சொல்லாதீங்க. நோ யோர் நம்பர்ஸ்னா ரொம்ப முக்கியமான எண்கள், அதாவது நம்மளுடைய ரத்த அழுத்தம், நம்மளுடைய எடை, உடல் எடை, இந்த மாதிரியான எண்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சார்ந்து இருக்கு, வாழ்க்கையை ஆட்டி படைக்குது. இந்த மாதிரி எண்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
2: அந்த என்ன சொல்றாங்களா, தொலைபேசி என்னன்னு நினைச்சிட்டு.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
1: நடிகர் ரவி மோகன்
2: தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன்
3: ரவி மோகனை பற்றி சில செய்திகள் வந்திருந்தன இதற்கு முன்னால, அவர் குடும்ப தனிப்பட்ட விஷயங்கள்
1: அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது,
3: அது இல்ல. அப்புறம் வேற எதை பத்தி சொல்ல போறீங்க?
1: அவருடைய திரைப்படங்களை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா தனிவரவனா இருக்கட்டும், மிருதனா இருக்கட்டும், ரெண்டுமே வெற்றி திரைப்படங்கள்.
3: ஆமா,
1: அவருடைய படங்கள்லயே அந்த திரைப்படங்கள்ல இரண்டாவது பாகம் வரப்போகுது அப்படின்னு எப்பயோ சொல்லியிருந்தாங்க. ரஃபி எப்பயோ சொல்லியிருந்தாங்க, பேச்சு எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு.
3: ஏன்னா நடுவுல வந்து அவருடைய பிரச்சனை வேற வந்துருச்சு, அதனால தடைப்பட்டிருக்கலாம்.
1: ஆமா, அதுக்கப்புறம் இப்பதான் மறுபடியும் பேச்சு எழுப்பப்பட்டிருக்கு. அதாவது தனி ஒருவனுக்கும் சரி, மிருதனுக்கும் சரி, இரண்டுக்குமே பாகம் இரண்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே இது நடக்கும். என்னன்னா அந்த இயக்குநர்கள் வந்து இப்பதான் கதை எழுதுறாங்க, கதை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தயார்படுத்திய பிறகு நான் வந்து கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னு ரவி மோகன் சொல்லிருக்காரு.
3: ஆக அவருடைய பெயர் மாற்றத்தால அவருக்கு வந்து நல்லது வந்திருக்கா, ரவி மோகன் மாத்தினதுக்கு அப்புறம்.
1: அதாவது வந்திருக்கலாம், வரப்போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
3: இனி
1: வந்து அவரு ஜெயம் ரவியா இருந்து போய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி.
3: ஆமா, அத ஜெயம் இருந்தது அவருடைய.
1: ஆமா, அது அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தன்மையான ஒரு மனிதனா இருந்தா, இப்போ தன்மை மனிதன் தான், ஆனா பல சர்ச்சைகளுக்கு உரிய ஒரு தர ஆகிட்டாரு. ஆக அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அவரை நடிகரா பாக்குறது, நல்ல ஒரு கதை கழுத்துல பார்க்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன்.
3: எனக்கு தனி ஒருவன் படம் வந்து கொஞ்சம் அதிகமா பிடித்திருந்தது. காரணம் அதுல அரவிந்த் சுவாமி தம்பி ராமையாவை வந்து அப்படியே ஆட்டி வைப்பாரு.
1: அப்பா மகன் கதா,
3: அப்பா மகன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவரோட அரவிந்த் சுவாமியோட நடிப்பு.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
2: வணக்கம் திவ்யா.
3: வணக்கம்.
2: என்ன

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீடியகாப் ஒலி 9:08 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சிவசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது இ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் வீணை இசையில் பஞ்சரத்ன கிருதி, ஜெகதானந்த காரகா, ராகம் நாட்டை, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

அடுத்து ஒலிக்கின்றது டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசையில் வல்லப நாயகசிய ராகம் பேகடா தாளம் ரூபகம்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது M.M. தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடியிருக்கும் சிலம்போசை கேட்குதம்மா. ராகம் சாரமதி, தாளம் ஆதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீதகாப் ஒலி 968. அடுத்து சிக்கல் குருச்சரன் அவர்கள் பாடியிருக்கும் எல்லாம் செய் வல்லவனாம், ராகம் கீரவாணி, தாளம் ஆதி.

தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 9 புதன்கிழமை, இவ்வருடத்தின் 252 நாள், ஆண்டு நிறைவு பெற 113 நாள்கள் இயன்றிருக்கின்றன. அராபவ ஆண்டு ஆவணி மாதம் 23 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் அல்வல் மாதம் பிறை 26 ஒலி 9.8 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்பக.

0: அருணாச்சலம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க தேரிசி தென்ற தேவாடயத்தில் அந்த பாடல் இடம்பெற்றது. 6:08 ஆகிடுச்சு. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் ரவி ஜி. இது வணக்கம் சிங்கே. செப்டம்பர் 9 இன்று உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சேல்ஸ் நடக்குது. அதுதான் 9-9 விற்பனை. 9-9 சேல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்னங்க 9-9 விற்பனை? நீங்க கேட்கலாம். இதை பத்தியெல்லாம் முன்பு எனக்கும் தெரியாது. ஆனா வயசு ஆக ஆக இங்கெல்லாம் காசை சேமிக்கலாம் அப்படின்னு கண்ணு தேடுதுங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த 9-9 விற்பனை. இந்த நாள்ல பல நிறுவனங்கள், அதாவது உள்ளூர் நிறுவனம் வரையிலிருந்து உலகளாவிய நிறுவனங்கள் வர பல நிறுவனங்கள் பலவிதமான சலுகைகளை வழங்குறாங்க. சில பேர் 90 வரைக்கும் சலுகை வழங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எதுக்கு தவற விடணும், இல்ல எதுக்கு தவற விடணுங்கிற, இப்பவே உங்களுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் உண்மையிலே தேவையோ அல்லது வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அல்லது வாங்கினா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருளை இந்த நாள்ல நீங்க வாங்கிக்கலாம், சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு சில நிறுவனங்கள் இன்று ஒரு நாள் மட்டும்தான் சலுகையை கொடுக்கறாங்க. ஆனா பல நிறுவனங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள்களுக்கோ இந்த சலுகையை கொண்டு போறாங்க. அதாவது இன்று தொடங்கி சில பேர் ஒரு வாரம் வரைக்கும் கொடுக்குறாங்க. எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சலுகைலாம் வரும்போது பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். காசு சம்பாதிச்சா மட்டும் பத்தாதுங்க, அந்த காசை திட்டமிட்டு சிறப்பாக செலவிட தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நல்ல ஒரு திட்டமிடலுக்கு அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ இந்த 9-9 சேல்ஸ் பற்றி நீங்கள் அதிகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இணையத்தில் போய் பாருங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பாதீங்க. அதை பற்றிலாம் நான் விளக்க போகிறது கிடையாது, சரியா? இப்போ உங்களுக்காக பாடலை ஒளிபரப்புறது என்னுடைய வேலை. அந்த வரிசையில் விறுவிறுப்பான பாடல்களை புதன்கிழமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் ரிக்ஷா காரன் படத்திலிருந்து வரப்போகுது. இந்த பாடலை சோபா விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வா கேட்ட பாடலையும் கேட்க போறோம்.
1: கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத
0: அதே கண்கள் படத்தில் இந்த பாடல் வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இணைந்திருக்க என்னோட இது ஒலி 9-8 கேட்டாலே பரவசம்.

0: கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு.
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர்

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: உத்தம புத்திரன் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க, லட்சுமணன் அந்த பாடல விரும்பிட்டு இருந்தாரு. 6:26 ஆகிவிட்டது.
2: அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சு.
1: விருப்பான பாடல்கள் வரிசையில அடுத்ததா பட்டிக்காடா பட்னமா படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது.
3: பூவிழி வாசலில் யாரடி வந்தது, கிளியே கிளியே இளம் கிளியே கிளியே.
1: தீபம் படத்துல இருந்து நம்ம பாடலை கேட்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்து முடிந்த UEFA சாம்பியன்ஸ் லீக் ஆட்டங்களை பத்தின தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில கிளப் ப்ரூஷ் 2-3 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில ஆஸ்டன் விலா கிட்ட தோத்துட்டாங்க. AEK Athens 1-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில லாஸ்க் அணியை வீழ்த்திருக்காங்க. மேன்செஸ்டர் சிட்டி போர்ட்டோ பொருந்திய ஆட்டம் சற்றே மிகுந்த ஒரு ஆட்டமா அமைந்தது. இடையில கொஞ்சம் சண்டையும் வந்துச்சு. இந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் மேன்செஸ்டர் சிட்டி 2-0. 47th நிமிடத்திலையும் 91st நிமிடத்திலையும் எர்லிங் ஹாலன் அடித்த கோல்களின் வாயிலா மேன் சிட்டி அபார வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த ஆட்டத்துல. அடுத்ததா ரியல் மட்ரிட் இன்டர்நேஷனல் பொருந்திய ஆட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 14th நிமிடத்துல கிலியன் எம்பாப்பே கோல் அடித்திருந்தாரு. அதனை அடுத்து 23rd நிமிடத்துல வால்டு கோல் அடித்திருந்தாரு ரியல் மட்ரிட்டுக்காக. அதுக்கப்புறம் இன்டர்மிலானுக்காக கார்லோஷ் 77th நிமிடத்துல கோல் அடித்திருந்தாரு. ஆட்டம் விறுவிறுப்பா இருந்திருந்தாலும் இறுதியில ரியல் மட்ரிட் ஜெயிச்சுட்டாங்க இன்டர்நேஷனல் அணிய. ஆக அடுத்ததா டாட்மண்ட் மற்றும் வில்லரியல் பொருந்திய ஆட்டம், அதுல 3-2 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில போர்ஷா டாட்மண்ட் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. லாக் ரியல் பட்டிஸ் பொருந்திய ஆட்டமும் நடைபெற்றது. அந்த ஆட்டத்தின் இறுதி நிலவரம் ரியல் பட்டிஸ் 3-2. அடுத்து நடக்க போற ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது பார்சலோனா ஃபயனோர்த் அணியை சந்திக்கிறாங்க, ஸ்டுட்கார்ட் வைக்கிங் அணியை பொருதுறாங்க, நப்போலி ஆர்சனல் அந்த ஆட்டமும் நடைபெற போகுது, லிவர்பூல் அத்லெட்டிகோ மட்ரிட் சந்திக்க போறாங்க, பாரிஸ் சென் ஜெர்மான் ஸ்லோவன் அணியை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் SCP அந்த அணி கலாத்தசராய மோதுறாங்க, ஃபெர்னபாச்சே ரோமா பொருதும் ஆட்டமும் இடம்பெறும், PSV ஷக்தார் டோனெஸ்க் பொருதும் ஆட்டமும் நடக்க போகுது, பாயர் மியூனிக் போர்டோ பொருந்தும் ஆட்டமும் இடம்பெறும், ஸ்லாவியா பிராக் லென்ஸை சந்திக்கிறாங்க, மான்செஸ்டர் யுனைடெட் சாபா அணியை சந்திக்கிறாங்க, கோமோ RB லைசிக் அணியை சந்திக்க போறாங்க. இந்த ஆட்டங்களின் விவரங்களை நீங்க ஒலி 968 வாயிலா தெரிந்து கொள்ளலாம். எங்கேயும் எப்போதும் எங்களோட இணைந்திருங்க.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
1: வாசி நோக்கி செல்லும் BIE சிமி சாலை, அதற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.
8: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கை தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கை தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 17 97.

0: புதன்கிழமையான இன்று விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக வணக்கம் செய்யும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சி முழுதும் காத்துக்கிட்டே இருக்குது. நீங்க உற்சாகம் அடையணும், அதே நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். வாட்ஸ்அப் வாயிலா 9678899688 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்.
1: 9 6 8 போக்குவரத்து நிலவரம்
0: வாசி நோக்கி செல்லும் PIE சிமி சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. இன்று ரமான் அவருடைய கதையை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்மையில இந்த கதையை பத்தி நான் படிச்சிருந்தேன். அதாவது ரமான் அப்படிங்கிற பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஊழியர் 2016 சிங்கப்பூர்ல அவர் வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு சம்பவத்தை ஒரு விபத்தை சந்திச்சாரு. அப்ப அவருக்கு வயசு வெறும் 20 தான். கிட்டத்தட்ட 73 விழுக்காடு உடல்ல 73 விழுக்காடு தீயால எரியப்பட்டது அப்படின்னு தகவல் சொல்லுது. இதுக்கு காரணம் வேலை இடத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து. ஆனா இதோட முடியல அவருடைய வாழ்க்கை பயணம். அவர் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் கடவுள் புண்ணியத்தில். அவருக்கு இழப்பீடா 137,451 வெள்ளி சிங்கப்பூர் காசு வழங்கப்பட்டது. ஆக இதை எடுத்துக்கிட்டு அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கலாம், ஓஹோன்னு வாழ்ந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செஞ்சார். அதாவது சிங்கப்பூர்ல அவரு ஓய்வு பெற்று வரும்போது என்ன பண்ணார்னா, ஆங்கிலமோ அதே நேரத்தில் கணினி இதனை பற்றின தகவல்களையோ கற்றுக்கொண்டார். அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். குறிப்பாக ஆல் ஷகோக் பள்ளி அப்படிங்கிற பள்ளி ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு நிலையில் இருந்துச்சு. அங்கே 211 மாணவர்களும் 13 ஊழியர்களும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் தான் அந்த பள்ளியில் வந்துட்டு வந்தாங்க, வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க, படிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் என்ன செஞ்சாரு, ரமான் உடனடியாக அவர் ஊருக்கு போய் அவருக்கு இருந்த காசை வச்சு அந்த நிலத்தை, பள்ளி இருந்த நிலத்தை வாங்கி அதுக்கப்புறம் பள்ளியை இன்னும் சிறப்பாக கட்டி அதை 3 கட்டடமாக மாற்றி அதில் மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்குற மாதிரி முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராரு. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்கள் பாட்டில் உங்கள் காசு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த பாருங்க, நான் இந்த சமூகத்தால் தான் வளர்க்கப்பட்டேன். ஆக இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் வெறும் ஏழ்மையான சூழலோடு முடிஞ்சிடக்கூடாது. அவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், 4 போய் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒட்டு இந்த ஊர் இந்த நாட்டுடைய நிலைமையை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னார் ரமான். ஒரு பக்கம் அவரை பற்றி படிக்கும்போது பெருமையாக இருக்குது, இன்னொரு பக்கம் இவ்வளவு நல்ல மனிதர் இருக்கா, 73 விழுக்காடு உடலில் தீ காயங்கள் ஏற்பட்டது, அதை நினைக்கும் போது ரொம்ப கோபமாக இருக்குது இறைவனை நினச்சி பார்க்கும்போது. ஆனால் இங்கே தான் நாம் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம்னு நினைக்கிறேன். அதாவது எரிந்து போனது அவருடைய உடலாக இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற மனது என்றைக்குமே எந்த வித காயத்தாலும் மாறுபடாது. அதுதான் உண்மையிலே போற்றி பாராட்டப்பட வேண்டிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது, அதாங்க சொன்னேன்.

0: சந்திரமுகி பாட்டுல இருந்து பாடல கேட்டீங்க. வித்யாசாகருடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து வித்யாசாகருடைய இசையில இந்த பாட்டு வரப்போகுது. இப்போ கார்த்திக் பாடிய பாடலை கேட்போம். விறுவிறுப்பான பாடல்கள் உங்களுக்காக வருது வணக்கம் சிங்கி நிகழ்ச்சியில. இப்போ இன்றைய வானிலை நிலவரம் பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு மழை வர போகுது அப்படின்றாங்க. நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் மதிய வேலை அப்படின்றாங்க. நல்லா ஜோரா தூங்கலாம், எதிர்பார்த்து காத்துருங்க மழைய. சரியா, வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணிராய்ஸ்.
0: குறிப்பு, இந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் வெறும் 6 நிமிடங்களுக்கு நீங்க செய்து வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மன உளைச்சல் 68 விழுக்காடு வர குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அது என்ன செயல் அப்படின்னு கேக்குறீங்களா? நல்லா சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. தயாரா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க வாசித்தலை மேற்கொள்ளும் போது, அதாவது ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வாசிப்பு பழக்கத்தை மேற்கொள்ளும் போது குறிப்பா 6 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டீங்கன்னா 68 விழுக்காடிலிருந்து 98 விழுக்காடு வரை உங்களுடைய மன உளைச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு தகவல் சொல்லுது. காரணம், இப்போ நீங்கள் வாசித்தலை மேற்கொள்ளும் போது உங்களுடைய இதய துடிப்பு சீராகுது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லையா, அந்த தசைகள்லாம் அது லேசாகுது. அதுக்கப்புறம் மனசும் லேசாகுது. இதன் வாயிலாக ஒட்டு மொத்தமாக உங்களுடைய மன உளைச்சல் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிபுணர்கள். ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஒதுக்குங்க, வாசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறதோட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. இது

மின் ஒலிகள் உனையே தேடுவேன்.

0: விஸ்வநாதன் சான்ஸ் பாட்டில் இருந்து அந்த பாடலை கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ்குமாரோட சில பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் PIE சிமே சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
5: 9

0: வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அரசியல் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் சம்பளம் 9 விழுக்காடு வரை உயர்த்தப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்திருக்கிறார். புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. கடந்த 15 ஆண்டில் தனியார் துறை சம்பளம் உயர்ந்துள்ளதை பிரதமர் சுட்டினார். பொதுச்சேவை துறையிலும் நீதித்துறையிலும் சம்பளம் உயர்ந்திருக்கிறது. ஒப்புநோக்க அமைச்சர்களின் சம்பளம் பின்தங்கிவிட்டதாக திரு வாங் சொன்னார். ஆற்றல் உள்ளவர்களை அரசியலுக்கு ஈர்க்க நல்ல சம்பளம் முக்கிய அம்சமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை குறிவைக்கும் சிங்கப்பூரை தளமாக கொண்ட போலி இணையதளங்கள் அதிகரித்திருப்பதாக மூத்த அமைச்சர் க. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுக் கழகங்களைப் போல் தோன்றும் அத்தகைய போலி இணையதளங்களில் பெரும்பாலானவை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டவை. அதிகாரிகள் அவற்றை விசாரித்து மிரட்டல்களை களைய தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு சண்முகம் சொன்னார். முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை வேலைக்கு சேர்க்க அத்தகைய போலி இணையதளங்கள் முனைவதாக திரு சண்முகம் கூறினார். வெளிநாட்டு தரப்புகள் சிங்கப்பூரை பயன்படுத்தி ஏமாற்றும் நோக்கத்தில் தேவ தகவல்களை திரட்டும் முயற்சியாக அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அத்தகைய முயற்சிகளை உள்துறை அமைச்சு கடுமையாக பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பது தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக இல்லை. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால் கியம் அது குறித்து கேட்ட கேள்விக்கு திரு சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் அமைச்சர் சண்முகம் சொன்னார். காவல்துறையும் வங்கிகளும் இணைந்து 46 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான உத்தேச மோசடி இழப்புகளை தடுத்திருக்கின்றன. 1700க்கும் மேற்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் 3000க்கும் அதிகமான SMS குறுந்தகவல்கள் மூலம் உத்தேச மோசடி பற்றி எச்சரிக்கப்பட்டனர். காவல்துறையும் சிங்கப்பூரில் உள்ள 5 வங்கிகளும் இணைந்து அந்த 2 மாத நடவடிக்கையில் பணியாற்றினர். இந்த மோசடி தடுப்பு முயற்சிக்கு தானியக்க தொழில்நுட்பமும் கைகொடுத்தது. புதிதாக பாலர் பள்ளிகளையும் மாணவர் பராமரிப்பு நிலையங்களையும் நடத்துவோர் இனி பாதுகாப்பு முன்பணம் செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் முதல் அது நடப்புக்கு வரும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்தது. சேவை வழங்கும் நிறுவனங்களின் செயல் இழந்தால் நிதி இழப்பை சமாளிக்க அந்த பாதுகாப்பு முன்பணம் பயன்படுத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் டஸ்மன் லீ தெரிவித்தார். சேவை வழங்குநர்களின் நிதி நிலைமை குறித்து அமைச்சு அடிக்கடி சோதனை நடத்த தொடங்கியிருக்கிறது. நிதி சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிய அது உதவும் என்று அமைச்சு கூறியது. கடந்த பிப்ரவரி மாதம் லிட்டில் புரொஃபசர்ஸ் கற்றல் நிலையம் நிதி பிரச்சினைகளால் அதன் செயல்பாடுகளை திடீரென நிறுத்தியது. அதில் சுமார் 1800 மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். பொது ஒழுங்கை மீறிய சந்தேகத்தில் 6 பெண்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவாக முறையான அனுமதியின்றி பொதுக்கூட்டங்களில் ஈடுபட்டது, அதுபோன்ற இதர நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். அந்த பெண்கள் 22 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். முறையான அனுமதியின்றி பொது ஊர்வலத்தை நடத்துவோருக்கு 10,000 வெள்ளி வரை அபராதம், 6 மாதம் வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். மின்னிலக்க நாணய திருட்டு கும்பலில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் சிங்கப்பூரர் மலோன் லாம் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த 22 வயது ஆடவருக்கு 20 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். லாம் இடம்பெற்றிருந்த மோசடி கும்பல் 260 மில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னிலக்க நாணயங்களை பலரிடமிருந்து திருடியது. அமெரிக்கா ஈரானிய எண்ணெய் கப்பல்களை தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. குவைத், பஹ்ரைன் துறைமுகங்களில் அமெரிக்கர்களை கொண்ட கப்பல்கள் குறிவைத்து தாக்கப்படும் என்று ஈரானின் புரட்சிப்படை மிரட்டல் விடுத்தது. குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் அனைத்து ஊழியர்களையும் வெளியேறும்படி எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை சவுதி அரேபியாவை தாக்குகிறது. அமெரிக்காவின் நட்பு நாடான சவுதி அரேபியாவில் குறைந்தது 70 பேர் காயமடைந்தனர். பிரிட்டன், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்திருக்கும் மேற்கு கரை பகுதிகள் மீது தடை உத்தரவுகளை விதித்துள்ளன. பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் இன ஒழிப்பு நடவடிக்கையில் இஸ்ரேலியர்கள் ஈடுபடுவதாக பிரிட்டன் குற்றஞ்சாட்டியது. பதிலுக்கு கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதரகத்தை இஸ்ரேல் மூடியது. மேலும் சில பதிலடி நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் அறிவித்தது.
1: சொல்லும் பொருளும்
0: பிரான்ச் கிளை. வெளிநாடுகளில் கிளை திறக்க விரும்பும் நிறுவனங்களுக்கு அரசாங்க மானிய திட்டங்கள் கைகொடுத்து உதவுகின்றன. பிரான்ச் கிளை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பகடை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD டான்ஸ உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே BYD டான்ஸ காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: வணக்கம் சிங்க, இவரத்துல இருந்து வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. ஹிஷாம் அப்துல் வஹாப் மற்றும் உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை நீங்க கேட்டீங்க. ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. 7:12 ஆகிவிட்டது, விறுவிறுப்பான பாடல்களா வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்து வருது பாடகி சின்மயி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குரல்ல வந்த பாடல்கள். வரிகள் வரும். இந்த பிரெஞ்சு வரிகளை பாடியது சின்மயி தான் அப்படின்னு ஒரு பேட்டியில அவங்க சொல்ல போய் நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன சொல்றீங்க சின்மயி, பிரெஞ்சுல எல்லாம் பாடுவீங்களா அப்படின்னு அவங்கள பத்தி ஆராயும் போது எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு நிறுவனம் இருக்கு அப்படின்னும், சின்மயிக்கு பிரெஞ்சு, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இப்படி பல மொழிகள், ஆங்கிலம் பல மொழிகள் தெரியும் அப்படின்னும் எனக்கு தெரிய வந்தது. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம், சின்மயி பாடல்களை கேட்குறோம், ரசிக்கிறோம், அவங்க குரலை பாராட்டுறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய அற்புதமான பண்புகள், அதாவது பல மொழிகளை கற்றுக்கொள்ளும் அந்த திறமையையும் நாம அப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்குமோன்னு தோணுச்சு. அந்த கருத்தை முன்வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதாங்க, நேரம் இப்பொழுது 7:13 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாசி நோக்கி செல்லும் PIE சீமை சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: events and production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமாகி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையலை மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் ஒலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: நேரம் இப்பொழுது 7:25 ஆகிவிட்டது. அடுத்தடுத்து உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் வரிசையில வரப்போகுது. எல்லாமே 80களில் வந்த பாடல்கள். ஆட்டம் போட நீங்க தயாரா?
2: ராஜா தி ராஜன் இந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
0: ஆக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. அதனை அடுத்து ஜானி ஆலங்காத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது உற்சாகம் பிறக்கோ கூட சேர்ந்து பாடணும் அப்படிங்கிற ஆசை வரும். இதுக்கிடையில பரிசும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். முதல் தகவல், இன்று அனைத்துலக சுடுக்கு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், இன்று அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க பாடகி சின்மயி. மூன்றாவது தகவல், ஆர்சனல் கார்பந்து குழுவின் கேப்டன் மார்டின் ஓடகார்ட். இந்த மூணுல எது தவறான தகவல்? சரியா சொல்ற நேருக்கு காத்துக்கிட்டே இருக்குது. ஜோதி சோப்பு கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி பரிசா. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8698. இது வணக்கம் சிங்கை.

ராஜா, ராஜாதி ராஜன் என்ற ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா, ராஜாதி ராஜன் என்ற ராஜா. கூஜா

கூஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: வணக்கம், நேர்காணலுக்கு வந்ததற்கு நன்றி. செயற்கை நுண்ணறிவு செயல்முறைகள் நிறைந்த வேலை இடத்திற்கு உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்றீங்க?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்று வரேன். அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள் நடைமுறை செயற்கை நுண்ணறிவு திறன்கள்ல கவனம் செலுத்துது. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு.
3: வேலை இடத்துல உங்களுக்கு எப்படி உதவுறது?
4: தினசரி வேலை பணிகளை தானியக்கமாக்குவது எப்படி என்பது நேரடி பயிற்சிகள் மூலம் அறியலாம். வாழ்க்கை தொழில் மாற்றம் மேற்கொள்பவரோ திறனை மேம்படுத்துபவரோ உங்க குழுவுக்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம்.
3: செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். 7:37 ஆகிவிட்டது. ஜானி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. அடுத்ததா குங்கும சிமிழ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் விட போறது கிடையாது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் அடுத்தடுத்து எடுத்து வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் வாணிஜரம் பாடிய பாடல கேட்போம். இசை ஞானி இளையராஜாவோட சில இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்று 8 மணிக்கு மேல எதிரொலி, அதை பத்தி நாம பேச போறோம். குறிப்பா இன்று இரவு 9:30 திரை நேரம், அதனை பத்தின தகவல்களை தான் இன்றைய எதிரொலி தாங்கி வரப்போகுது. இப்போ திரை நேரம்னு சொல்லும் போது அது பிள்ளைகள் இடையே எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கறத ஆராய போகுது இன்றைய எதிரொலி பாகம். இதனை பத்தின மேல் விவரங்களையும் முழு தகவல்களையும் நான் 8 மணிக்கு மேல சொல்றேன். உங்களை பொறுத்த வரைக்கும் திரை நேரம் அப்படின்னு வரும்போது, ஸ்கிரீன் டைம் அப்படின்னு வரும்போது, பிள்ளைகளுக்கு இத்தனை மணி நேரம் கொடுத்தா ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கொடுக்கலாம் ஆனா பக்கத்திலே நம்ம உட்காந்து கண்காணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அதை என் கூட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 8 மணிக்கு மேல அதை ஆராய்வோம். இப்ப வாங்க முக்கியமான தகவலை தெரிஞ்சுப்போம்.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: MCE நோக்கி செல்லும் AYE பாட்ஸ்டான் அவென்யூ, அதற்கு பிறகு வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி.

0: நுழைவுச்சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: சமையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
3: உப்பு கருவாடு உறவச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
1: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
4: ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பெட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே.

0: மாவீரன் பட்ல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசிய வாசுதேவன் சித்ரா அந்த பாடலை பாடிட்டாங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில அடுத்து வருது இந்த பாட்டு.
1: ராஜா கைய வச்ச
0: இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடித்த பகுதியே மனோரமாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் இடையில இருக்கிற அந்த உரையாடல் தான். அவ்வளவு நல்லா இருக்கும், அந்யுன்யமா இருக்கும், கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நிச்சயம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பாடலை கேட்க போறோம். அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து இளையராஜா இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெறும். சரியா? முதல் தகவல் என்ன அப்படிங்கறதுக்கு பிறந்த நாள் கார்பந்து அணி இதன் கேப்டனின் பெயர் மார்டின் ஓடகார். இந்த மூணுல எது தவறான தகவல் அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி.
2: காலை வணக்கம் ரவி. இரண்டாவது தகவல் வந்து தவறானது. ஏன்னா சின்மைக்கு வந்து நாளைக்கு தான் பிறந்த
1: நாள்.
0: நான் சொன்னேன்ல, நம்ம நேர்கள்லாம் செம கெட்டி. கண்ணன் சரியான பதில சொல்லிட்டாரு, அவரை போலவே உங்களை பலர் சரியான பதில சொல்லிருந்தீங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இங்கதான் இருக்குது இன்னொரு இன்ப அதிர்ச்சி. கண்ணனுக்கு மட்டும் இல்ல, இன்னொரு நேயருக்கும் பரிசு கொடுக்க போற அந்த நேயரின் பெயர் சித்ராவேலு லோகநாதன். உங்களுக்கு வாழ்த்துகள். இருவருக்கு இன்று பரிசு கிடைச்சிருக்குது. இருவர்ல ஒருத்தரா நீங்க இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா டான் 6 மணிக்கு கேளுங்க. 10 மணி வரைக்கும் உங்களுக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கு. பிடித்த தகவல்கள், பிடித்த பாடல்கள் எல்லாமே இருக்கு இங்க. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன, கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. TPEPIE-ஐ நோக்கி செல்லும் வழியில் இலாயஸ் சாலைக்கு பிறகு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.
10: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும்.

கைய வச்சாண்டாங்கா போடுமாடாச்சு நான் போடுன்றீங்களா போதுன்றீங்களா அப்படி சொல்லு ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே. வணக்கம் சிங்கை ஆதரவு பிஒய்டி. பிஒய்டி டான்ஸர் உரிமையாளர்களுக்காகவே பிரத்யேக சலுகைகளையும் தள்ளுபடிகளையும் வழங்குற சிறப்பு உறுப்பினர் அட்டை மூலம் 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன்பெறலாம். இன்றே பிஒய்டி டான்ஸர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 96.8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அரசியல் பொறுப்பில் உள்ள அனைவருக்கும் சம்பளம் 9 விழுக்காடு வரை உயர்த்தப்படும் என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் அறிவித்திருக்கிறார். புதிய மாற்றம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடப்புக்கு வரும். 15 ஆண்டுக்கு பிறகு அமைச்சர்களின் சம்பளம் உயர்த்தப்படுகிறது. தனியார் துறை சம்பளம் உயர்ந்துள்ளதை பிரதமர் சுட்டினார். பொதுச்சேவைத்துறையிலும் நீதித்துறையிலும் சம்பளம் உயர்ந்திருக்கிறது. ஒப்புநோக்க அமைச்சர்களின் சம்பளம் பின்தங்கிவிட்டதாக திரு வாங் சொன்னார். ஆற்றல் உள்ளவர்களை அரசியலுக்கு ஈர்க்க நல்ல சம்பளம் முக்கிய அம்சமாக இருப்பதாய் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை குறிவைக்கும் போலி இணையதளங்கள் அதிகரித்திருப்பதாக மூத்த அமைச்சர் க. சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஆய்வுக் கழகங்களைப் போல் தோன்றும் அத்தகைய போலி இணையதளங்களில் பெரும்பாலானவை வெளிநாட்டில் அமைக்கப்பட்டவை. அதிகாரிகள் அவற்றை விசாரித்து மிரட்டல்களை களைய தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான திரு. சண்முகம் சொன்னார். முக்கிய ரகசிய தகவல்களை கொண்டிருப்போரை வேலைக்கு சேர்க்க அத்தகைய போலி இணையதளங்கள் முனைவதாக திரு. சண்முகம் சுட்டினார். வெளிநாட்டு தரப்புகள் சிங்கப்பூரை பயன்படுத்தி ஏமாற்றும் நோக்கத்தில் வேவ தகவல்களை திரட்டும் முயற்சியாக அது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அத்தகைய முயற்சிகளை உள்துறை அமைச்சு கடுமையாக பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வது பயன் தரும் என்றால் பாலியல் குற்றங்களை புரிவோருக்கு அதனை செய்வது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று மூத்த அமைச்சர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மருந்து மூலம் ஆண்மை நீக்கம் செய்வதால் பாலியல் குற்றங்களின் விகிதம் குறையுமா என்பது தற்போதுள்ள தகவல்கள் உறுதியாக காட்டவில்லை. எதிர்தரப்பு பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெரால் கியம் அது குறித்து கேட்ட கேள்விக்கு திரு. சண்முகம் பதிலளித்தார். பாலியல் குற்றங்களை குறிப்பாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை அரசாங்கம் கடுமையாக பார்ப்பதாகவும் அவற்றுக்கு கடுமையான தண்டனை விதிப்பதாகவும் மூத்த அமைச்சர் சண்முகம் சொன்னார். காவல்துறையும் வங்கிகளும் இணைந்து 46 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான உத்தேச மோசடி இழப்புகளை தடுத்திருக்கின்றன. 1700க்கும் மேற்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் 3000க்கும் அதிகமான SMS குறுந்தகவல்கள் மூலம் உத்தேச மோசடி பற்றி எச்சரிக்கப்பட்டனர். காவல்துறையும் சிங்கப்பூரில் உள்ள 5 வங்கிகளும் இணைந்து அந்த 2 மாத நடவடிக்கையில் பணியாற்றின. இந்த மோசடி தடுப்பு முயற்சிக்கு தானியக்க தொழில்நுட்பமும் கை கொடுத்தது. பொது ஒழுங்கை மீறிய சந்தேகத்தில் 6 பெண்கள் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. பாலஸ்தீன தரப்புக்கு ஆதரவாக முறையான அனுமதியின்றி பொதுக்கூட்டங்களில் ஈடுபட்டது, அதுபோன்ற இதர நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்நோக்குகின்றனர். அந்த பெண்கள் 22 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். முறையான அனுமதியின்றி பொது ஊர்வலம்